நேர்லே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை, பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் காலை 5:59:30. இப்போது இனியும் மற்ற அலைவரிசைகள் 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே ரேகா ஆனந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6 மணி

0: குளிரான காற்றுடன் கூடிய அழகான காலை பொழுது, இன்னல் இருள் அழிந்த இன்பத்தின் நினைவுகள் ஒளியோடு பரவியிருக்கும் இந்த நாளினை இறைவனை போற்றும் கீதங்களுடன் துவங்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கே

கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் முதலில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் என்பது ஐதீகம். அத்தகைய அருகம்புல் சாத்தி விநாயகரின் பெருமைகளை பாட வேண்டும் என பாடுகிறார் கே ஜே ஏசுதாஸ். செம்மனார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடலுக்கு இசை எல் வைத்தியநாதன்.

இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டாக்டர் சீர்காழிஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடலை கேட்டோம். கீதப்பிரியன் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே புகழேந்தி. தொடர்ந்து சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடலை கேட்டோம். ஆத்தூர் எம் பெரியசாமி இயற்றிய பாடல் இது. இசை சோழமங்கலம் ராஜலட்சுமி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி சுசீலா பாடிய பாடல் இது. கே சோமு இயற்றிய பாடல். இசை கே வீரமணி.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பாமாலைகளை வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. நெல்லை அருள்மணி இயற்றிய பாடல், இசை வீரமணி சோமு.

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. கவிபேகன் இயற்றிய பாடல், இசை ஏ ஏ ராஜ்.

அருள் மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. தமிழ் நம்பி இயற்றிய பாடலுக்கு இசை டி எம் சவுந்தரராஜன்.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிஸ்டர் சாரா நவ்ரோஜி பாடிய பாடல் இது, இசை ஹென்றி டேனியல்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக அல்லாஹூ என்ற பாடலை பாடியுள்ளார் எம் எம் யூசுஃப்.

இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 நேயர்கள் என்னென்ன கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். முரளிதரர் விழுப்புரம் அழகிய மயிலே பக்தி பாடல்கள் பரவசம் பாசமிகு தொகுப்பாளர் ரேகானந்த் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் குமார் தேவர் அவங்களும் வந்து கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் அவங்க வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் தஞ்சை தேனி பிரகாஷ் குமரன் அவங்களும் வந்து டிபி குமரன் மகர் நோம்பு சாவடி தஞ்சாவூரில் இருந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சி அருமையாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம்ல இருந்து அவங்களும் நிகழ்ச்சியை பாராட்டியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அருள்மணி மாலையில் ஒழித்த காரிய சித்திக்கு காரிய சிற்பியான அனுமனை புனைந்து இயற்றப்பட்ட பாடல் இந்நாளில் கேட்கும் தருணம் கிட்டியமைக்கு மகிழ்ச்சி பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் வந்து வெற்றியெல்லாம் தருவான் பாடலுடன் தொடங்கும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ராஜமாணிக்கம் தாமலேரிமுத்தூர் மெக்கானிக் சரவணன் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் மேலப்பீடு தயாளன் மீரா வெங்கட்ராமன் மயிலை பட்டாபி அசோஷியல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பொன்னியம்மன் மேடுவண்ணி கணேசன் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்பான அழகான இனிய காலை வணக்கம் வெற்றியெல்லாம் தருவான் வேறு முகத்தன் பாடல் இனிமை நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்புராணி அப்பர்ணா நகர் மூர்த்தி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டி வீரமணி மாலன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் அன்பான இனிய அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் வந்து இனிய காலை வணக்கம்.

அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து த சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து மயிலை அபிராமி மற்றும் கடைக்கண் பார்வையிலே காமாட்சி பாடல்கள் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ் அவங்களும் கடலூர் மாவட்டம் அங்கே இருந்து திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்களா. மண்வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கௌஞ்சிநாதன் இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பக்தி பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உடை ஆனந்த சண்முகம் தேனி தேன்கனி கோட்டையில் இருந்து அவங்க உதய் சொல்லியிருக்காங்க. அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சீலை சூளை ரீஜா மனோகர் அப்புறம் கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம்ல இருந்து முகமத் மியான் அவங்க பர்வத வர்த்தினி ஹேமலதா பிரபாகரன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறையாற்றல் பெருங்கருணையால் இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இளங்கோ காஞ்சிபுரம்ல இருந்து தெய்வீக கானங்கள் அருமை பக்தி இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகராஜ் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் சூளை ரீஜா மனோகர் அவங்கெல்லாம் வந்து இந்த பக்தி பாடல்கள் வந்து தொடர்ந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. நேர்களே, திரைப்படங்களில் ஒழித்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம் இன்று மாலை 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
1: அருள்மணி மாலை. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000-க்கும் மேற்பட்ட வேளாண்

0: மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள்:

கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

11/8/2026 செவ்வாய்க்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் ஒரு ஜிகே க்வெஸ்டன் கேட்கப்படும். அதற்கான பதிலை நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950-60 ஆண்டுகளில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் 1970-80களில் வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்,

வரிசையில் இன்று பிஎம் வித்யாலட்சுமி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணி முதல் 6:30 வரை பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம். மாலை 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சி கோ சுவாமிநாதன். 8:00 நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும். 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு, நாளை அதிகாலை 4:00 திரை இசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும், காலை 6:00 அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள். 102.3 MHz அலைவரிசையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை, புதிய பாதை தானாக உண்டாகும் அப்படிங்கிற அருமையான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப நிகழ்வுகளை கொண்டாடும் நேர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லி வளம் வரும் பாடல்.
5: சிறு சிறு சிறு பிள்ளையே சுட்டி தா ஒட்டிக்கோ

மெட்ராஸ்காரன் இந்த திரைப்படத்திற்காக கபில் கபிலன் அபர்ணா பாடிய பாடல் கேட்டோம். இளன் எழுதின பாடல், இசை சாம் எஸ். சில கல்யாண வீடுகளில் இல்லைனா சில பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா சிலர் வந்து நல்லா வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறமா வேலை செய்யுங்கன்னு சொன்னால் கூட, இருங்க எடுத்துட்டோம் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வேலை செஞ்சுருப்பாங்க. அதே இடத்துல ஒரு சிலரை பார்க்கலாம், சீக்கிரமாகவே டயர்டாயிட்டு அப்படி ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் சிலர் மட்டும் சீக்கிரமாகவே டயர்டாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஸ்டாமினா கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த ஸ்டாமினாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது உடல் ஆற்றலை அதிகரிக்க என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வீரதீர சூரன் இந்த திரைப்படத்தில இருந்து தான் பாடல் கேட்டோம். ஜி வி பிரகாஷ்குமார் சாதிகா பாடிய பாடல் இது. விவேக் இயற்றிய பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா.
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கொஞ்சம் தூரம் நடந்தாலே சோர்வடைகிறது, படிக்கட்டில் ஏறும்போது மூச்சு வாங்குறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டாமினா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து உடற்பயிற்சி, நல்ல சத்தான உணவு, போதிய ஓய்வு, இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாமினாவை படிப்படியாக வந்து உயர்த்த முடியும். அதாவது உடலோட ஆற்றலை வந்து தொடர்ந்து உயர்த்த முடியும். ஸோ வாரத்தில் பெரும்பாலான நாட்களில் நடைப்பயிற்சி, ஓட்டம், சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல், இந்த மாதிரியான ஏரோபிக் உடற்பயிற்சிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து செய்யணும். ஆரம்பத்தில் கொஞ்ச நேரமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக அந்த நேரத்தை அதிகரிக்கணும். உடல் ஸ்டாமினா மட்டும் போகாது, நம்மளோட மனதிடமும் ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கு துணை புரிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா யோகா, தியானம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி கவனத்தை அதிகரிக்கிறதோட உடல் ஆற்றலையும் மேம்படுத்த உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது நமக்கு பிடிச்ச இசையை கேட்கறது அப்படிங்கிறது அந்த சோர்வு உணர்வை குறைச்சி அதிக நேரம் உற்சாகமாக பயிற்சி செய்ய உதவுது. அதனால தான் நம்ம விவித் பாரதி தமிழ் FM சூப்பரான பாடல்களை தேர்வு செஞ்சு உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல்

இது நண்பன் ஒருவன் வந்த பிறகு திரைப்படத்திற்காக தனுஷ், ஏஹெச் காசிப், சாம் விஷால் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஹர்ஷவர்தன் அவங்களும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் எழுதின பாடலுக்கு இசை ஏஹெச் காசிப்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும்

கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜூம்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது

0: நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜூம்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டுப் பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டுப் பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவில் இருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000க்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிட்டி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100க்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான்

0: அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சுந்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் ஒரு ஜிகே க்வெஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ அதை ஆல்ரெடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியாச்சு. அது என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, மைக்கால் செயலியை, அதாவது மைக்கால் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்பை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்டின் தான். ஸோ உங்களுடைய பதில்களை நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பதிவு செய்யலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் பராசக்தி. இந்த திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவி பாடியிருக்காங்க. ஜெயஸ்ரீ மதிமாறன் அவங்க எழுதின பாடல், இசை ஜிவி பிரகாஷ்குமார்.

ஸோ நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அந்த நம்மளுடைய ஸ்டாமினாவை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய உடல் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு சரியான ஊட்டச்சத்து வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலுக்கு தேவையான புரோட்டீன், அதாவது புரதம், அதே மாதிரி முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், போதுமான தண்ணி, இதெல்லாமே வந்து நம்மளுடைய டெய்லி சாப்பாடில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தினம் 7-8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்குமா. ஸோ போதிய ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தால் அந்த ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு பதிலாக சோர்வு தரக்கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது, நல்லா தூங்கி நல்லா உடற்பயிற்சி செய்து நல்லா சாப்பிட்டா நமக்கு நம்மளால் வந்து நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது புரியுது இல்லையா. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதுங்க, நல்ல சாப்பாடு இல்லை. அந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னோடனே இந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அது என்ன பாட்டு கேட்கலாமா?

மெய்யழகன் இந்த திரைப்படத்திற்காக வி எம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், கோவிந்த் வசந்தா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. கார்த்திக் நீதா எழுதின பாடல், இசை கோவிந்த் வசந்தா.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

0: அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு க்வெஸ்சன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்களும் அதற்கான பதிலை வந்து பதிவேற்றிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் இன்னொரு முறை அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிடலாமா? மை கால் அப்படிங்கிற ஆப்பை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? மை கால் அப்படிங்கிற செயலியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? இதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான பதில் தான் இதுக்கு. ஸோ வந்து அதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யலாம். ஸோ எந்த வேலையும் செய்யாமல் களைப்பாக உணர்றது, அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக சோர்வடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இரும்பு சத்து குறைபாடாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பொதுவாக இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் வேறு சில ஊட்டச்சத்து குறைபாடுகளும் வந்து உடலுக்கு வந்து அந்த களைப்பை வந்து ஏற்படுத்துமா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் டி, இந்த மாதிரியான ஊட்டச்சத்தோட குறைபாடுகளும் சோர்வை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் சீக்கிரமாக டயர்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் அட்வைஸோடு கண்டுபிடிச்சு சீக்கிரமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்.

0: ராட்சசி இந்த திரைப்படத்திற்காக ஸ்ரீநிதி பாடிய பாடல் தான் கேட்டோம். கௌதம் ராஜ் எழுதின பாடல், இசை சியான்ரூல்டன்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
0: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: நிலையத்தில் நேரம் 7:45.
2: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
0: இங்கே நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தோம் இல்லையா, மை கால் அப்படிங்கிற அந்த செயலியை, அந்த ஆப்பை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு, அதற்கான பதில் என்ன அப்படின்னு, நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் அவங்க வந்து சரியான பதிலை வந்து பதிவிட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரம் பொண்ணுக்காளை டெய்லர் அவங்க வந்து இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான், பட் வந்து அது எந்த அமைப்பு அப்படிங்கிறது தான் கேள்வி, எந்த நிறுவனம் அப்படிங்கிறது தான் கேள்வி. முத்துமாரி அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் புத்தகரம்லேருந்து அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், உடல் சோர்வுகள் எந்தெந்த சத்துக்கள் குறைபாட்டினால் ஏற்படுகிறது, அதனை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த குறிப்புகள்லாம் பயனுள்ளதாக அமைந்தது, வழங்கிய அர்ஜி அவங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களின் இந்த நாட்களை இனிமையாக மாற்றும் எங்களின் இன்ப விவித் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டால இருந்து அவங்களும் வந்து ஆன்சர் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாமுண்ணி அவங்களும் வந்து குமணஞ்சாவடியிலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க சரியான பதில். அண்ட் லோகநாதன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் நம்ம க்வெஸ்சனுக்கு ஆன்சரும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே. அண்ட் பத்மா சவுந்தரராஜன், ஹரி தேனியிலிருந்து ஹரிராம் அவங்க, அண்ட் தீட்டாலும் ராஜேஷ், உடலை நலமாக வச்சுக்கிறதுக்கு நடத்தல், ஓட்டப்பயிற்சி இந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த செயல்கள் அவசியம். இது இதய நோய் மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. முக்கியமாக வந்து ஆரோபிக் பயிற்சிகள், வலிமை பயிற்சி, வளைவுத்தன்மை பயிற்சி, சமநிலை பயிற்சி, இதெல்லாம் வந்து நன்மைகள். இதயம் பலமாகும்.

அழுத்தம் குறையும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து ஆன்சரை வந்து பதிவிட்டிருக்காங்க. கீதா ராஜகோபாலன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், மயிலி பட்டாபி அவரும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹேமலதா, மேலும் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வழங்கின தகவல்கள் எல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசுப் மாலிம் அவங்களும் வந்து அருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய க்வெஸ்சனுக்கு ஆன்சரை சரியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அண்ட் வனிதா, பால ஜெயச்சந்தர் அவங்களும் வந்து சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியில் இருந்து கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலப்பேடு தயாளன், மாலினி தேவி அருணாச்சலம், பால ஜெயச்சந்திர இவங்க எல்லாருமே வந்து சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நேயர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாம் சரியான பதிலாம் கொடுத்துருக்காங்க. சரி, அன்பராணி அண்ட் சுளி, ரீஜா மனோகரன், பிரபாகரன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ஆரணி பாப்பம்பாண்டி, பாம்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்க, அப்புறம் குணாலன், அண்ணாமலை, அந்தோணி ராஜ், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், அண்ட் வாரியங்காவிலிருந்து கதிரவன் அவங்க, அப்புறம் வந்து சாந்தி ரமேஷ், வீரதுரை அண்ட் ராஜமாணிக்கம், பாபு முள்ளக்காடிலிருந்து, மோஸ்ட்லி எல்லாருமே பதில் சரியாக சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே நாம் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, பதில் சரியாக சொல்லியிருக்காங்க, பதிலை சரியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டோமே, என்னம்மா பதில் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா, ட்ராய் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி ட்ராய் அப்படின்னா TRAI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். ஸோ இவங்க தான் வந்து மைகால் அப்படிங்கிற ஆப் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தது தான், அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, ட்ராய் அப்படிங்கிறவங்க தான். ஸோ ஏன் இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அந்த வாய்ஸ் குவாலிட்டி வந்து சில சமயம் சரியாக இருக்காது, இல்லை ஒரு மாதிரி குற குறப்பாக இருக்கும், இல்லைனா வந்து ஸ்டாப் ஆகி ஸ்டாப், அதாவது ஒரு மாதிரி விட்டு விட்டு பேசும், சரியாக கேட்காது. இந்த மாதிரியான புகார்களெல்லாம் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி நம்ம அந்த புகார்கள் கொடுக்கும்போது ட்ராய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சேவையை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட அதை உடனே சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்தி தருவாங்க. ஸோ மை கால் ஆப் அப்படிங்கிறது ஃபார் எவால்வேட்டிங் வாய்ஸ் கால் குவாலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ ட்ராய் அது வந்து எப்போ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, February 20 1997 இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்கு. ஸோ ஆன்சரை சரியாக சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சஞ்சித் ஹெச் மற்றும் கிருஷ்ணல் லாசியா முத்தியாலியா அவங்க வந்து பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் எழுதின பாடல், இசை ஜேக்ஸ் பிஜாய்.

நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் மேலும் சில நேயர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஷங்கர் அவங்க வந்து, இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நேரு நகர்லேருந்து ஷங்கர் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தசரதன், பல மனங்களில் சிறப்பாக கொண்டாட வைக்கும் ரேகானந்த் அவங்களுக்கு ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாடல்கள்லாம் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவங்க, முத்துமாரி, கருணாநிதி வீரவல்நல்லூரில் இருந்து, அண்டு புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மேலும் ரங்கராஜன், பிரபாகரன் உற்சாகமான சிந்தனையுடன் இன்றைய நாளோட சிறப்புகள் நிகழ்வுகள் எல்லாம் வந்து பாடல்களையும் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், பட்டாளம் அப்துல் ஜலீல், எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிடலாம். பாலாஜி எத்திராஜ், ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டம்ல இருந்து. ஓகே, ஸோ இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, வித்திக்காரன் இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்காங்க. வைரமுத்து இயற்றிய பாடல், இசை விபிஆர்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். ஸோ 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்க போகிறீங்க. எஸ், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக இட்லி கடை படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை எம் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசு, தேவகிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன், மிதுனாஷ்டி, மிதுன், மிதுனன், அனிதா, எழிலவன், புழிலவன், அழகவன், சாய் தருணாஷ்டி, தர்ஷன், மாதவரம், வாவூசி, திரு ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஷ்டி, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், கர்நாடக மாநிலம், சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம்.

பாடலா யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடல டி நகர், விஜய் பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பழம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ரஃபி, காதர் ஹமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமினா, ஷம்யா பானு, மதுரை குமரன் காலனி, ஸ்ரீ குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜெயநாதனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாகினி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:07 ஆகுது. 8:08 ஆகிடுச்சு. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குங்க, ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம் பாருங்கள், அப்போ தான் இருக்குது நம்மளோட சக்ஸஸே. வெற்றியை நோக்கி போகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த தடங்கள்லாம் தாண்டி வரும் பாருங்கள், அதுவே பெரிய வெற்றி தான் நமக்கு. ஓகே மக்களே, இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த

நல்லதா நாலு சாங் சும்மா தெரிக்க விடுதுல. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8:14 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாரிசு படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலை கேட்டிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்ன ராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவியுகத்தீரன், நாட்டாரம்பள்ளி வேட்டப்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷான், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி, குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை, சுரேந்தர், இந்திரா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சீதாராமம் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல தீட்டான மாதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், உத்திரமயூர், ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோ, ஷோபியா, சைதி, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், மணிதா, சாமுவேல், செஞ்சிக்கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் இருங்க. இது 102.3 பாரதி தமிழகம்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: ஏழு 25 ஆயிடுச்சுங்க, டைம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, சபாநாயகன் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா, நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி, பிரகாஷ், வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், இவங்களுக்காக அந்த பாடல்.

கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, அமைதி, இசை. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இசையின் இனிமை நம்மை சுற்றி ஒலிக்க இப்ப அடுத்ததான் உங்களுக்காக வடக்குப்பட்டி ராமசாமி படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். ஸோ இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமழிசை, கஸ்தூரி, அருணா, சேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை, சொரூபராணி, ராஜ்சேகர், திருமழிசை, பிரியம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், கரூர், தாந்தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பிரியநாயகி, பெரியநாயகி, ஜோஷி, கஸ்டி, கிரிஷ், சென்னை திருவெற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைஞாயிறு, ராஜா முகமது, அரகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

8:35 ஆக போது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சிய 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக டிக் டிக் டிக் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாணிப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவல்லல், மாலதி, திருநின்றவூர், நியூகாந்தி நகர், கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர், சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி, நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர், சூசை, ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர், நடுக்குத்தகை, தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: 102.3 FM.
1: உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:42 ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக உங்களுக்காக மாறா படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை பூந்தண்ணலும் புண்ணிய கோட்டி உமா ஆஸ்திரிய நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா வந்திக்கான்பேட்டை அருணகிரி கீதா கந்திவாக்கம் கணேசன் அன்னம்மாள் சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு வின்கரும்பூர் நேரு சிந்தாமணி சஞ்சய் சரவணன் சுமதி லால்குடி ராஜேந்திரன் ஜெய கஜலட்சுமி பின்னாடம் சரவணராஜ் கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி அம்பத்தூர் எஸ்வி நகர் எம் டி ரவிச்சந்திரன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1 படத்துலேருந்து சாங் கேட்டு முடிக்கும் போது 8:51 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த காந்தாரா படத்துலேருந்து பாட்டு கேட்டவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமழிசை குண்டுமேடு சுசீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம் மமுதா, டெய்லர் செல்வம் மாதவரம், வாபூசி திரு பத்மாசினி, ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பால சரஸ்வதி, இதயராஜ், பொன்னியம்மன் வீடு, வன்னை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, தூத்துக்குடி மாவட்டம் குலசை, நஜ்முதீன், சல்லாலுதீன், சிறசாசுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக ஃபைனல் சாங்கா கலரி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேப் மஹபூப், பர்வீன், பானு, ஹசீனா, ஹையாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஷ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹையாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோட் ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ரஃபி பாய், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணு பிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு, ராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம், உங்கள் கூட இணைய போகிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். ஸோ 102.3 விவித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஷோவை இப்போ கேட்க போகிறாங்க. ஸோ மக்களே, இந்த டைம் என்னென்னா நம்ம வந்து எப்பவும் போல் ஒரு கேம் ஷோ தான் விளையாட போகிறோம். முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவோம், அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாரம். ஸோ அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆன்சர் பண்ண தான் போகிறீங்க, எனக்கு தெரியும். சும்மா டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ண போகிறீங்க. உடனே என்ன பண்ணுங்கள், டப்பு டப்பு டப்பு டப்புன்னு ஃபோன் எடுக்கிறீங்க, டயல் பண்ணுங்கள். 9952088 53 28 38 98 71 இந்த நீங்கள் கால் பண்ணுங்கள், என் கூட பேசுங்கள். அண்ட் நான் கேட்குற அந்த சொல் என்ன அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஆன்சரையும் சொல்லுங்கள். சொன்ன மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடலாக சுப்பிரமணியபுரம் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிதையால் பாடியிருக்காங்க. ஜேம்ஸ் வசந்த் மியூசிக்கில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விஜயகுமார் ஓகே, நேயர்கள்லாம் லைன்ல காத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து BM சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன், எப்படி இருக்கீங்க சரவணன்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர். உங்க பேர் அழுத்தம் திருத்தமா பொறுமையா ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஓகே சரவணன்,
2: லைன் போட்டு லைன் கப்பிடிக்கவே பெரும்பாடா இருந்து.
1: அது என்னமோ கரெக்ட் தான், அது என்னமோ கரெக்ட் தான். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் சொல்லிட்டுமா?
2: குழந்தைங்க
1: செய்யறதுங்க இது.
2: குறும்பு.
1: எஸ் சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவர் ஈஸியாக கேட்டார். நான் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். குழந்தைகள் செய்வது அப்படின்னு சொன்னதுமே டாப்புன்னு ஆன்சர் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்க போகுது. ஸோ மக்களை கால் பண்ணுங்கள், 2908-53-28-38-38-97-71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். லைஃப்பில் நம்ம நினைக்கிறது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நடக்கிறத தடுக்க முடியாது, அப்படியே போயிட்டே இருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்கு

நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: 9:14 ஆகுது. கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக தென்னாவட்டு படத்தில் இருந்து சாங் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி லிசனர் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லுங்கள். யார், எங்கிருந்து பேசுறீங்க
1: சகோதரி? காலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளைவட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன், ஓகே. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. உங்க புண்ணியத்தில புண்ணியத்தாலும் நல்லா இருக்கம்மா.
0: சூப்பர், ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் சொல்லிட்டுமா? மோ இல், மோ குரில்,
1: மோ மோ மோ, அதாவது மோர் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மோ.
0: ஆஹா, ஒத்த கொம்பு மோ.
1: ஹலோ,
0: ஒத்த கொம்பு
1: குரில் சொல்றீங்க?
0: ஒற்றை கொம்பு. முதல் எழுத்து மோ, கடைசி எழுத்து இல், பெரிய இல்லு. ஓகேங்களா? சோ இது என்னன்னா, க்ளூ நானே கொடுத்துறேன் உங்களுக்கு. இது என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொன்னு இருக்கு. இந்தியால நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு இது மாறும். கம்யூனிகேஷனுக்கு இதுதான் மெயின். தமிழ் வார்த்தை என்னன்னு
1: யோசிச்சு பாருங்க.
0: ஆமா ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மாநிலத்தும் தமிழகத்துல, தமிழகத்துக்குள்ள ஒரு மொழி. நானே ஆன்சர் சொல்லிட்டேன், போங்க. உணர்ச்சி வசப்பட்டு கண்டுபிடிச்சிங்களா?
1: தமிழகத்துக்கு மொழி, கர்நாடகத்துக்கு ஒரு ஒரு மொழி. கர்நாடகத்துக்கு கன்னடம், மலையாளத்துக்கு மலையாளம்.
0: சரி, ஓகே. என்ன ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிங்களா? நீங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஐயோ, போங்க, நானே ரிவீல் பண்ணிட்டேன். மொழி, மொழிகள். உணர்ச்சி வசப்பட்டு ஆன்சர் சொல்லிட்டேன், பட் அப்படியே அவர் கண்டுபிடிக்கல பாருங்க, அதுதான் அங்க நிக்கிறது. எனிவே மக்களே, இப்ப அடுத்தடுத்து வர்றதுக்கு நான் வந்து ப்ராப்பரா க்ளூ வந்து பக்காவா ரெடி பண்ணிடுறேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க. 29-52-08-53-28-38-71 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க, சரியான ஆன்சர் சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக தென்னாவட்டு படத்துல இருந்து இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: முதல் எழுத்து நான் கடைசி எழுத்து சொல்லிடுவேன். அதுக்கான சரியான சொல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது உங்களுக்கான சூப்பரான சிம்பிளான டாஸ்க். சோ அடுத்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி எல்லாம் வணக்கம். வணக்கம் சந்திரசேகர், நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சி மேம், ரொம்ப சந்தோஷம்.
4: உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கே.
5: சொல்லுங்க மேம், எனக்கான
4: அந்த அவரு கரெக்டா இருக்காரு, பட் இருந்தாலும் அவரோட லைன் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. முதல் எழுத்து வி, குறில் வி, கடைசி எழுத்து லி.
5: மேம் வி வந்து விகல்பம், அதுக்கு இருக்கிறது. ஓகே,
4: எஸ் எஸ் லி, வெள்ளிக்கு வர லி
5: இல்லையா?
4: லி லி லி, வெள்ளிக்கு வர

0: லீ, பெரிய லீ.
1: ஆ பெரிய லீ.
0: ஓகே, வி லீ.
1: க்ளூ கொடுங்க மேம்.
0: வானத்தில் இருக்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகுது. நான் சவுண்டா தாங்க பேசுறேன், நீங்க உங்க லைன் தாங்க டிஸ்டர்பிங்கா இருக்கு, ப்ராப்பரா இல்ல. வானத்துல நிகழக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு அட்டகாசமா நிகழ்வு நடைபெற போகுது. இது எங்க நடக்கும்?
1: எனக்குமே
0: உங்க லைன் கிளியரா இல்ல, நான் ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். ஓகே, நீங்க கண்டுபிடிங்க, இல்ல அடுத்த நேயர்கிட்ட நம்ம போயிடலாம், அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்க சரிங்களா?
1: ஓகே,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். முதல் எழுத்து வி. ஓகே, வியப்புக்கு வர வி. கடைசி எழுத்து லி.
2: களிக்கு வர லி.
0: வெள்ளிக்கு வர லி.
2: களி.
0: அதே அதே அதே.
2: எத்தனை எழுத்து மேடம்?
0: மூணு, நாலு. நாலு நாலு
2: மொத்தமே நாலு எழுத்தா?
0: ஆமாங்க. க்ளூ என்னன்னா, நாளைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற போகுது. நாளைக்கு 12th. ஸோ வானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, வானத்தில் நிகழக்கூடியது. ஆமா, வானத்துல நடக்கிறதுல எதன் மூலமா தெரிஞ்சுப்பாங்க? ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல, ரிவீல் பண்ணிடலாம ஆன்சர
2: சொல்லுங்க.
0: விண்வெளி. வானம் நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு அதுலயும் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே,
2: நன்றி மேடம்,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நாளைக்கு அற்புதமான நிகழ்வு நடைபெற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது. இந்த விண்வெளி நிகழ்வு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதை தான் நான் வந்து க்ளூவாக கொடுத்தேன். நிறைய பேர் நியூஸ் படிச்சிருப்பீங்களே, இதை வச்சு கரெக்டாக ஆன்சரை சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனாலும் நானே ரிவீல் பண்ண வேண்டியதாக போச்சே. பரவாயில்ல மக்கள், ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய சிம்பிளான வேர்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கால் பண்ணுங்கள் 2920853283898718711. இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம் தூம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேடியம் இருங்க.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சாடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: ஃபைனலா யாரடி நீ மோகினி படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 9:39 ஆக போகுது. 9:39 எஸ் ஓகே, கலக்கல இருங்கம் தான் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ முதல் எழுத்து கடைசி எழுத்து நான் சொல்லுவேன், அது என்ன சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விளையாட்டு தான் நம்ம விளையாடிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்ததாக ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம், திருத்தணி தமிழந்தி.
2: தமிழந்தி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்,
2: நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டீங்களா? ஓகே, முதல் எழுத்து வி.
3: வியா?
2: வி நெடில்.
3: வி நெடில்,
2: நெடில். ஓகே, கடைசி எழுத்து இம்.
3: இல்ல,
2: இம். இன்பம்க்கு வர இம்.

0: என்ன சொல்?
1: இத்தனை எழுத்து இருக்கு?
0: மூணு அஞ்சு ஆறு, ஆறு இருக்கு. ஸோ பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக வருவாங்க, வீட்டுக்கு வந்து இதை செய்யணுமா அப்படின்னு யோசிப்பாங்க.
1: வீட்டு பாடம்.
0: நானே பாதி ஆன்சரை சொல்லிட்டேல்ல. வீட்டு பாடம், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாருங்களே, நான் இவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். என்னமோ இன்றைக்கி நான் எடுக்கிற எல்லா சொல்லுமே வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் நானே பாதி ஆன்சரை ரிவீல் பண்ணுற மாதிரியே இருக்குது. பட் எனிவே கரெக்டாக கண்டும் பிடிச்சிருங்க பாருங்கள், சூப்பர். ஸோ மக்களே, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், கால் பண்ணும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக வாரணம் ஆயிரம் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: தோட்டால் பூமலரும் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 9:51 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரகம் நிகழ்ச்சியோட இறுதி காலரா யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஜெயசீலன், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா? முதல் எழுத்து நீ. நீ உங்க லைன் தான் ப்ராப்பரா இல்ல, ஒரே காத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே, முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து இம். நிம்மதிக்கு வர நீ, கடைசி எழுத்து இம். மூன்று எழுத்து தான் இருக்கு.
1: அம்மா,
0: மூன்று எழுத்துங்க, இது என்ன சொல்?
1: கடைசி எழுத்து இம்மா?
0: ஆமாங்க.
1: குறிப்பு எழுத்துங்க.
0: ட்ரெஸ் எடுக்க போனா இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. வானவில்லை என்ன இருக்கும்? வானவில்லை என்ன இருக்கும் சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிங்க, நான் எவ்வளவு க்ளூ கொடுக்கறேன் பாருங்க. உங்களுக்கு சிம்பிளா ஏழு கலர் இருக்கு. நீளம் இல்ல, குரில் நீ தான் நான் சொன்னது, நெடில் கிடையாது. அப்படியே கிட்ட வந்துட்டீங்க, ஆனா மிஸ் பண்ணிட்டீங்க.
1: நன்றி, வாழ்த்து.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க அது பேசுறீங்க? விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க கரெக்டா ஆன்சருக்கே வந்துட்டீங்க.
2: நிறம்,
0: நிறம் டவுட்டா இல்ல?
2: இல்ல, நிறம் தான் சொல்றேன் நினைக்கிறேன்.
0: நிறம் தானா? இத கூட இவ்ளோ ஸ்ட்ராங்கா தான் இவ்ளோ பொறுமையா சொல்லுவீங்க, ஸ்ட்ராங்கா சொல்றது கூட. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க விஜி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிறம், வானவில்ல ஏழு கலர் இருக்கும் சொன்னாரு, ஏழு நிறம் இருக்கும் சொன்னாரா பாருங்க. பட் இருந்தாலும் ஆன்சர் கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பட் எனிவே, சூப்பர், நல்லா ட்ரை பண்ணாங்க, வெல் ட்ரை. ஓகே மக்களே, இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் ட்ரை பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம், ஆன்சரும் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, எஸ் மக்களே, இதோட இந்த ஷோ வைண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இந்த டட்டா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். அடுத்த ஷோக்காக அடுத்த ஆர்ஜி ரெடியாக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்காக சிவாஜி படத்தில் சாங் ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோ வைண்ட் பண்ணிக்கிறேன். டட்டா பாபாய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10 மணி. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். ஒவ்வொரு நாளும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பல வகையான கேள்விகள் வந்து கேட்கப்படுது இல்லையா. ஸோ நேர்களும் வந்து அழகாக அட்டகாசமாக பதில் சொல்லி கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட குவஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நடப்பு நிகழ்வுகள்லேருந்து, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து, அடுத்த ஹாஃப் வந்து ஜிகே பொது அறிவு கேள்விகள்லேருந்து தான் கேட்போம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள்லேருந்து குவஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன நம்பரில் கால் பண்ணலாம் அப்படின்னா 2952-08-53 இது ஒரு நம்பர். இன்னொன்று 2838-9871 சென்னைக்கான முன் இணைப்பின் 044 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது 9:00 வந்து நீங்கள் கலந்துட்டு இருப்பீங்க இல்லையா கலக்கல் அரங்கம், அந்த நேயர்கள் இந்த 10 மணி ஷோவில் கலந்துக்க வேண்டாம். ஸோ வந்து மற்ற நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க, கேட்டு ரசிக்கலாம் இல்லையா. அண்ட் ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களையும் பதிவிடலாம். பட் அதே நேயர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம். ஸோ என்ன மாதிரியான குவஸ்டின் ஜிகேல வரப்போகுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா கொன்றை வேந்தன், அதில் இருந்து தான் உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நான் சொல்வேன், முதல் பாதி நான் சொல்வேன், நிறைவு பகுதி வந்து நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ சின்ன வயசில் வந்து ஸ்கூல்லெல்லாம் மனப்பாட செயலெல்லாம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு டான் டான் டான் நீங்கள் பதில் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன குவஸ்டின்னு சொல்லிடுறேன், அதை தொடர்ந்து ஒரு பாடல், அதைத் தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன, இதுதான் குவஸ்டின். கேலோ இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன, இதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த சாங் முடிஞ்ச உடனே நம்மளுடைய தொலைபேசி எண்களில் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நாம் வந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் ஆரம்பம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க, விவேகா எழுதின பாடல், இசை டி இமான்.

0: காலையா ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிச்சாச்சு. சரி, நேர்கள் லைன்ல வந்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
0: யார்? சொல்லுங்க சிங்கச்சோழன் சார், என்ன காலையே கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. ஓ, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க. சரி சொல்லுங்க சார். ஆமா ஆமா, ஓகே, க்வெஸ்சன் கவனிச்சிங்களா?
1: விளையாட்டு துறையை இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்துற ஒரு நிகழ்வு அது. அதுக்கு மேல நமக்கு விளையாட்டு கலாச்சாரம், நம்ம பண்பாடு தாண்டி அது முக்கியம் வந்து விளையாட்டு தான். விளையாட்டு துறையை இந்த பசங்க, அந்த காலேஜ் பசங்க இவங்களெல்லாம் வந்து விளையாட்டு துறையை ரொம்ப ஊக்கப்படுத்தி அவங்களுக்கான அந்த
0: எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் ஒரு கிளாப் ஒன்னு கொடுத்துடலாம். ஓகே, சரி, ஓகே.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சந்திரகலாவதி.
0: சந்திரகலாவதி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: சென்னையில இருந்து பேசுறேங்க. சென்னையில இருந்து சூரப்பட்டு.
0: சூர? சென்னையில எந்த பகுதிமா?
1: சூரப்பட்டு.
0: ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேடியோவை விட்டு தள்ளி வந்துட்டு ஃபோனில் மட்டும்தான் பேசணும். நீங்கள் ரேடியோவில் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் சரியாக இருக்காது, சரிங்களா? ஓகே, சொல்லுங்கள், எதுக்காக இந்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சொல்லுங்கள்.
1: எப்படிங்க?
0: கேலோ இந்தியா அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? நன்றி, வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க வெங்கட் சார்.
2: மேடம், இது வந்து பேசிக் கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கி எல்லாரும் எல்லா யார் யார் என்னது ஃபீல்டில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வந்து உலக மேப்ல இந்தியாவை வந்து ஒரு முன் நிறுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா எல்லா விளையாட்டுகளிலையும், அது ஒலிம்பிக்கா இருக்கட்டும், காமஸா இருக்கட்டும், கிரிக்கெட்டா, எனி ஆல் ஸ்போர்ட்ஸ், யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ நம்ம இந்தியாவில் அந்த மேப்ல கோல்டு மெடல் இந்தியாவில் நேம்
0: வரணும். சூப்பர்.
2: இது வந்து ஒரு மெயின் குறிக்கோள்.
0: ஓகே, அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, திறமைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல், அதுதான் வந்து இதோடைய முக்கியமான நோக்கம். சூப்பர் சார், வாழ்த்துக்கள், சரியான பதில். சரி, அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
3: ஹலோ, நந்திபாக கோபால் சுப்பிரமணியம்.
0: கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ வந்து இப்போ நேருங்கள் சொல்லிட்டாங்க, திறமைகளை ஆரம்ப நிலையிலே கண்டறிதல் தான் கேலோ இந்தியா அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம்
3: அப்படின்னு.
0: ஆமா, சரி, நம்ம உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கேலோ இந்தியா திட்டம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு ஐடியா இருக்கா?
3: ஆமா மேடம், 2018 மேடம்.
0: சூப்பர், 2017-18 அதுலதான் லான்ச் பண்ணாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். வணக்கம். கலா மேடம் சொல்லுங்க, இந்த கேலோ இந்தியா திட்டம் எதுக்கு?
4: 2017-2018 மேடம், அதுதான்.
0: அதுல என்ன பண்ணாங்க? ஜெயிக்கல, அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ சில மாற்றங்கள்லாம் செஞ்சு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, 29,054 ரூபாய், அந்த கோடி வந்து ரூபாய் வந்து இந்த கேலோ இந்தியா திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க சார்? கோபுரத்தனம் சார், இப்ப வந்து அந்த திறமைகளை கண்டறியணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? முதல்ல நான் பேசுறத கேட்டாதான் நீங்க பதில் சொல்ல முடியும். எந்த கேள்விக்கான பதில்?
5: முதல் கேள்வி சொன்னீங்கல்ல.
0: என்ன கேள்வி? கேலோ இந்தியா திட்டத்தோட முக்கிய நோக்கமா? அதோடைய நோக்கம் வந்து திறமைகளை ஆரம்ப நிலையில கண்டறிதல். சரி, உங்களுக்கு என்ன இப்போ அந்த திறமைகளை ஆரம்ப நிலையில கண்டறியணும்னா, அவங்க இப்ப என்னெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
5: அவர் பையன் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களை ஆளப்பிடிச்சு அந்த அந்த துறையில் உள்ளவங்களை வச்சு கண்டுபிடிச்சு
0: சொல்றாங்க. சரி, ஓகேங்க சார், நன்றி. ஆக்சுவலாக வந்து காலேஜ் லெவலில், யூனிவர்சிட்டி லெவல்லலாம் வந்து போட்டிகள் நல்லா நடத்தி அதன் மூலம் திறமையானவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்குன்னு சில என்ன சொல்கிறது, கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். சரி, ஓகே. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கோச்சு, அப்புறம் வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குறது, காயங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனடியாக நிவர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த திட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்விக்காக நான் வெயிட் பண்ணுறேன், நேர்கள் வந்தால் நம்ம கேட்டுடலாம் அது என்ன.

0: நாம் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடுறதுக்குன்னு வந்து ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த திட்டம் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒலிம்பிக் போட்டியில் வந்து கலந்துக்கணும், அதில் வந்து மெடல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து இருக்குது. ஸோ இந்த கேலோ இந்தியா திட்டத்துலேயே அது ஒரு பகுதியம். ஸோ அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் யார் யார் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீர ராகவன் அவங்களும் வந்து வழக்கம் போல் ஒரு அழகான தொகுப்பு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, காலை வணக்கம். வினாவிடை விளையாட்டு விருப்பம் தரும் சொல்லூட்டு தகவல்கள் அறியதொரு தரமான பண்பலை நிகழ்ச்சி, தொகுப்பில் தெரிவது மகிழ்ச்சி, தெரிக்கும் பாடல்கள் தொடர்ச்சி, மனதில் பதியும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு ஹரிஹரன் அவங்க வந்து கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் அடிமட்ட அளவில் விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்தும், இளம் திறமையாளர்களை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லிட்டு 2017-18 அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுடுவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணஜாமா, ஆக்சுவலி ஒலிம்பிக் போட்டிகள் எல்லாம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குல்ல, அது என்ன சொல்ல முடியுமா? அந்த ஸ்கீம் பேரு
1: பதக்க மேடை இலக்கு திட்டம் மேடம்.
0: என்ன சொல்ல முடியுமா? தெரியல. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலி நானே சொல்லிடுறேன், அதை வந்து டாப்ஸ் திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது TOPS, டாப்ஸ் திட்டம், அதாவது டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி, நிதி உதவி, அப்புறம் மற்றும் உயர்தன உபகரணங்கள் எல்லாம் வழங்குது. அதே மாதிரி விளையாட்டில் திறமையானவர்களை கண்டுபிடிக்கிறது கிருதி திட்டம் அப்படின்னும் இருக்குது. இது வந்து கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அந்த கிருதி அப்படிங்கிறதோடைய ஃபுல் ஃபார்ம் கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து சொத்தாயில் படுறாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேரா கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடக்கிறதுனால பேரா விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்துகிற வகையில் இது இருக்கு. சரி, இங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கமலா வரதன், அப்புறம் வந்து ஹரிராம், தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து இந்தியாவில் விளையாட்டு கலாச்சாரத்தை அடிமட்ட அளவில் புதுப்பிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இந்தியாவை ஒரு சிறந்த விளையாட்டு வல்லரசாக உயர்த்துறதுக்கு மத்திய அரசால் கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதில் இல்லையா? ஸோ மேலப்பேடு தயாளன் அவங்களும் வந்து சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஊக்கப்படுத்தன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு கதிரவன், கொளஞ்சிநாதன், வசந்தி இவங்கெல்லாம் வாரியங்காவலில் இருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு பாராட்டு சொல்லியிருக்காங்க. காந்திமதி வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயத்திலிருந்து பர்வத வர்தினி, அப்புறம் பாஷா, விக்னேஷ் ஹோசூர் அவங்கள வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மதுரை சோ சண்முக சுந்தரம், மீரா வெங்கட்ராமன், வனஜா, வித்யா ரவிசங்கர், கார்த்திக் சோழா அவங்கள வந்து உற்சாகமூட்டும் பாடல்கள் தொடரட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மாவட்டம்லேருந்து அண்ட் தேனி ஹரிராம், கமலாவரதன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், போரூர் பொன்ராஜ், அப்புறம் மதுரா குளத்தூர் பாலு அவங்க நலமா மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நலம்தான் சார். அண்ட் சேகா எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டுடலாம். ரெண்டாவது க்வெஸ்சன் என்னென்னா, இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியிருக்கு? இதுதான் கேள்வி. இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். கேட்டுட்டு நேர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன பாடல் அப்படின்னா, வெயில் இந்த திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் சின்மயி பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நேரம் 10:23:45 இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. ஸோ நம்ம இப்போ ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: சுந்தர பெருமாள் கோயில், கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன், ஆன்சர் தெரியுங்களா?
1: சொல்லுங்கம்மா, கேள்வியை சொல்லுங்க.
0: இதெல்லாம் தவறான விஷயம், அதனாலதான் ஏற்கனவே பாடலுக்கு முன்னாடியே நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்டோம். சரி, அடுத்த முறை அந்த மாதிரி கேட்க கூடாது சரிங்களா?
1: பசுமை ஆற்றல் பத்தி தானே கேட்டிருக்கீங்க.
0: ஆமா ஆமா. இந்தியாவில எத்தனை விமான நிலையங்கள் பசுமை ஆற்றலுக்கு 100%?
1: விமான நிலையங்கள் பசுமை ஆற்றல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை பயன்படுத்த மாற்றப்பட்டுள்ளது.
0: எத்தனை எத்தனை விமான நிலையங்கள்?
1: அது சரியா தெரியலமா, 100க்கு மேற்பட்ட விமான நிலையம் சொல்லிட்டு நான் ஏதாவது படிச்சிருக்கேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.

0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையில இருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் சார், டெய்லி வரீங்க போல இருக்கு லைன்ல.
1: நீங்க வேற மேடம், நான் என்ன போராடி வரேன் மேடம்,
0: நூற்றுக்கு மேல அப்படின்னாரு. நானும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்கன்னு
1: சொன்னேனே.
0: ஆமா, 100% பசுமை ஆற்றலுக்கு மாறின அந்த விமான நிலையங்கள் நம்ம இந்தியாலேயே வந்து 100க்கு மேலதான் இருக்கு. 100க்கு கணக்கான விமான நிலையங்கள் பசுமை ஆற்றலுக்கு மாறி இருக்காங்க. எனக்கு கரெக்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும். சரி, இன்னொரு நேர்கிட்ட பேசுவோமா? நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாங்க பெரம்பூர் மாவட்டத்துல அரும்பாவூர்ல இருந்து பேசுறோம் மேடம்.
0: உங்க பேரு?
2: என் பேர் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், சொல்லுங்க சார்.
2: 106 விமான நிலையம் மேடம்.
0: அடடா, கலக்குறீங்க போங்க. எப்படி
2: அதுல நம்ம இந்த தமிழ்நாட்டுல இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்குல்ல மேடம், அதையும் இப்ப சேர்க்கறாங்க புதுசா அதுல.
0: சரி, ஓகேங்க சார். வாழ்த்துக்கள். 106 அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: வணக்கம் மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஏன் சைலண்டாக இருக்கீங்க? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, 100% பசுமை ஆற்றலுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டோம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
4: வணக்கம் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஆட்டோதுறை துறை சார், க்வெஸ்சன் கேட்டிங்களா? இப்போ நம்ம சொன்னோமே,
4: அதனுடைய சாராம்சம் என்னன்னு, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு, கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்காகவும், புவி வெப்பம் ஆகுது இல்ல, அதை தடுத்துறதுக்காகவும் ஒரு அது எனக்கு சொல்ல
0: தெரியக்கூடிய
4: ஒரு எரிசக்தி பயன்பாடு, இப்படி இது சம்பந்தப்பட்டதுக்காக தான் அது பண்ணது. அதானே?
0: அதுதான், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். பட் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சரி இன்னொரு நேர்கிட்டையும் பேசிடுவோம், அவங்க சொல்லல அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? ஓகே ஓகே, கட்டாயிடுச்சு. சரி, என்ன அப்படின்னா, பசுமை ஆற்றலுக்கு மாறி இருக்கு அப்படின்னா என்னன்னா, சோலார் பவர் மூலமா, அதே மாதிரி வந்து மற்ற அந்த இயற்கை எரிசக்தி மூலமா அந்த மின்சாரத்தை, அதாவது அந்த விமான நிலையத்திற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த விமான நிலையத்தோட அந்த தேவைகளெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை தான் வந்து 100% 100% பசுமை ஆற்றலுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வணக்கம்.
5: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகேங்க சார். இதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள்? இந்தியா ஃபுல்லாக 106 விமான நிலையங்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பசுமை விமான நிலையங்கள் இருக்கு? எட்டு இல்லைங்க சார், தெரிஞ்சுக்கலாம். அதை விட கம்மியா?
5: ஆமா.
0: இல்ல இல்ல, பாப்போம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
6: பட்டால் அப்துல் ஜலீல்.
0: அப்துல் ஜலீல் சார், சொல்லுங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இந்த மாதிரி பசுமை விமான நிலையங்கள் இருக்கு?
6: 108 நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, 106 அப்படிங்கறது இந்தியால, சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு? இப்போ முன்னாடி சொன்ன நேர் பார்த்தீங்கன்னா 6 இல்லைன்னு சொல்லி, 8 சொன்னாங்க இல்லைன்னு சொல்லியாச்சு, 4 சொன்னாங்க இல்லைன்னு சொல்லியாச்சு.
6: 10 இருக்குமோ?
0: இல்லைங்க சார். சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
6: ஓகே ஓகே, நன்றி நன்றி.

0: சோ அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
1: 66
0: யார் பேசுறீங்க சார்?
1: ஒத்துக்க மாட்டீங்க.
0: ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இது முடிஞ்சாச்சு. அடுத்த செக்மெண்ட் வந்து நம்ம ஜிகேக்கு போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொன்றை வேந்தனில் இருந்ததா இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி எல்லாம். நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் மனப்பாட பகுதியிலெல்லாம் நீங்கள் தான் கிங் அப்படின்னா தாராளமாக வரலாம், அழகாக பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொன்றை வேந்தனோட முதல் பகுதியை நான் சொல்லுவேன், நிறைவு பகுதியை நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அன்னையும் பிதாவும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன், முன்னறி தெய்வம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ரெடியாக இருங்க, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி
2: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके
2: सारे गुण।
0: இங்கே ஃபேஸ்புக்கில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏழு கிணறு தேவா அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க 106 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பேடு தயாளன், அப்புறம் அப்பு அயனாவரம் டெய்லர் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டுருக்கேன், நிகழ்ச்சி நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து 106 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இப்போ கேட்ட கேள்விக்கு. ஓகே, அண்ட் ஹரிஹிராம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, பன்னிபுரம் மணிகண்டன், விக்னேஷ் ஹோசூர்லேருந்து, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, ஹரிஹரன், அப்புறம் கார்த்திக் சே யாதேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து அந்த விமான நிலையத்தை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் கோபால் சாமல்பட்டியிலேருந்து, அண்ட் முகமது பிலால் அவங்களும் வந்து ஐனாவரம்லேருந்து பாடல்கள்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. கலைதுரை ராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன், மத்திய அரசு எடுத்து வரும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கலீல் அகமது அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய நேர்கள்லாம் வந்து அந்த பதில் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம். இப்போ ஒரு பாடல், என்ன பாடல், என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகரம் இந்த திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் பாடியிருக்காங்க, லலித் ஆனந்த் எழுதின பாடல், இசை ஜாவித் ரியாஸ்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ஸோ நிலையத்தில் நேரம் 10:39 ஆகிக்கிட்டு இருக்கு. நேர்கள் லைனில் வந்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலச்சேரியிலேருந்து
0: பத்மாமா. ஸோ ஸ்கூல் டைம்ஸ்லாம் மனப்பாட செயலெல்லாம் அப்படியே மனப்படமாக ஒப்பிப்பீங்க, கரெக்டா? சரி, இதெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே, நான் சொல்றேன், முதல் பகுதி சொல்றேன், அடுத்த பகுதி நீங்க சொல்லணும், சரியா? ஊக்கம் உடைமை
1: கைவிடேல்.
0: ஆஹா, ஊக்கம் உடைமை.
1: ஊக்கம் உடைமையா? ஊக்கம் அது கைவிடேல்.
0: ஊக்கம் அது கைவிடேல், சரி. பட் இது வந்து ரெண்டு வார்த்தையாச்சே, கைவிடேல்னு நீங்க ஒன்னா முடிச்சிட்டீங்க, இன்னும் ரெண்டு வார்த்தை வரணும். ஊக்கம் உடைமை அப்படின்னா என்ன வரும், அடுத்த ரெண்டு வார்த்தை என்னவா இருக்கும்?

0: இது கொன்றை வேந்தன். சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம், அடுத்த நேர்கிட்ட கேட்போம். நன்றி, நன்றி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் செக்கசேகர் பேசுறேன் மேடம்.
0: சேகருங்களா?
1: ஆமா, திருப்பத்தூர் மாவட்டம் செக்கசேகர் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க சார், உங்களுக்கு சொல்றேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. முதல் பகுதி நான் சொல்றேன், அடுத்த ரெண்டு வார்த்தைகள் நீங்க சொல்லணும், சரிங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஊக்கம் உடைமை, அவ்வளவுதான். அடுத்தது நீங்க தான் சொல்லணும்.
1: அறிவுடைமையம்
0: இல்லீங்களே சார். சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நான் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அடடா, நீங்க கொஞ்சம் டவர் இருக்கல பிளேஸ்ல வந்து பேசணுமேமா, ரொம்ப பிரேக் ஆகுதே. இல்ல, நீங்க வந்து கொஞ்சம் டவர் இருக்கிற பிளேஸ்க்கு வாங்க தயவுசெய்து. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: குன்றத்தூர் பாண்டியன்.
0: பாண்டியன் சார், சொல்லுங்க. ஊக்கம் உடைமை அப்படின்னு நான் கொன்றை வேந்தன்ல முதல் பகுதி சொல்றேன், அதுக்குடைய அடுத்த பகுதி என்னன்னு நீங்க சொல்லணும்.
2: எனக்கு தெரியும்.
0: சரி, ஓகே, இதை சொல்லுங்க பாப்போம். அன்னையும் பிதாவும் கரெக்ட், சூப்பர். அதே மாதிரி தான் ஊக்கம் உடைமை. தெரியல. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
3: ஆக்கத்திற்கு அழகு.
0: அப்பா, யார் பேசுறீங்க?
3: மேடம், முன்னாடி பேச கட் ஆயிட்டு மேடம், லைன் சொல்ல முடியல மேடம்.
0: ஓ, யார் பேசுறீங்க?
3: உங்களால
0: சொல்ல முடியுமா?
3: அடுத்த
0: நேருக்கு கொடுத்துடலாமா? சூப்பர், சரி, நன்றி, நன்றி. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
4: அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன் மேடம்.
0: தியாகராஜன் சார், இப்ப வந்து நமக்கு கவனிச்சிங்களா, நம்மளுடைய க்வெஸ்சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க இல்லையா?
4: அவங்க மேடம், புது நேரங்க, லைன கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி, ரேடியோ கேக்குறீங்களா இல்லையா? என்ன வரும்? சீரை தேடின், கோடிட்ட இடங்களை நிரப்பவும். சரி, ஓகேங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: திருப்பத்தூர் மாவட்டம்.
0: கேக்குது, சொல்லுங்க. முதல்ல ரேடியோவை விட்டு தள்ளி வாங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம் வீரப்பள்ளி சின்ராஜா பேசுறேன்.
0: சின்ராஜா சார், ரேடியோவை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க, போன்ல பேசுங்க, சரிங்களா? சரி, நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீரை தேடின் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அடுத்த ரெண்டு வார்த்தை என்ன?
2: மேடம் தெரியாது, நான் இன்னைக்கு தான் புதுசா கால் பண்ணிக்கிறேன். இப்பதான் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு தான் இந்த 101.1
0: திருப்பத்தூர்ல. சரி, சரி,
2: திருப்பத்தூர் வீரப்பள்ளியில்
0: இருக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கேக்குறேன். எண்ணும் எழுத்தும்
2: முன்னறி தெய்வம்.
0: இல்ல, அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம். எண்ணும் எழுத்தும் கண் என தகும், சரிங்களா? சரி, ஓகேங்க, நன்றி, நன்றி கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? குட் மார்னிங்.
5: கண்ணனத்தகும்.
0: ஆமா, என்ன எழுத்தும் கண்ணெழுத்துக்கும், ஆனா அது ஈஸியா அப்படின்றனால அவங்களுக்கு சொன்னேன். ஆக்சுவலி ஒரு க்வெஸ்சன் ஆல்ரெடி சொல்லி வெயிட்டிங்ல இருக்கு, அது என்னது? சீரை தேடின்,
5: தெரியலீங்களா?
0: சரி, ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா?

0: ஓகே, அந்த கன்னடத்தகம் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக ஒரு கிளாப்பு. ஓகே, நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அரியலூர் மாவட்டம் பாலமுருகன் பேசுறேன்.
0: பாலமுருகன் சார், இதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சீரை தேடின்
1: ஏரை தேடு.
0: அப்பா சூப்பர் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க? பதிஞ்சிருச்சு. ஆ ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? வாழ்த்துக்கள் சார், நன்றி. அதாவது சீரை தேடின் ஏரை தேடு, அதாவது ஏர் தொழில், உழவு தொழில தான் ஏர் தொழில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சிறப்பாக நல்லா வாழணும் அப்படின்னா இந்த ஏர் தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஏர் தொழில் செய்கிறவங்க வந்து தங்களுக்கும் உணவோடு சேர்ந்து உலக மக்களுக்கும் தேவையான அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ஈட்டுறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ஔவையார் வந்து நல்ல சிறப்பாக வந்து தேடணும் அப்படின்னா ஏர் தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு, அதுவும் வந்து ஒருத்தர் முயற்சி உடையவனாக இருந்தால் சிறந்த செல்வம் அழகும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்து நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. சரி, ஒரே ஒரு க்வெஸ்சன் அவங்க கிட்ட கேட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பாடலுக்கு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். பழையவனாபுரத்திலிருந்து ஹரி.
0: ஹரி சார், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்டே வந்தேன், நான் பேசுறது நீங்க பேசுறது என்ன கேட்க மாட்டாங்க.
0: அப்படியா? ஓகே, இப்ப வந்து கரெக்டான பிளேஸ்ல இருக்கீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, முற்பகல் செய்யின்
2: தீமையாகட்டும்
0: அது வந்து நம்மளுக்கே வந்து திரும்பவும் வந்து சேரும். வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது யாரோ இந்த திரைப்படத்துலேருந்து தான் இப்போ பாடல் கேட்க போகிறோம். ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் வினயா பாடியிருக்காங்க. பா விஜய் எழுதின பாடல், இசை பால்ராஜ்.

0: ஸோ இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் இருந்து அவங்களும் வந்து நினைத்தது யாரோ படத்தில் பால்ராஜ் இசையில் பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து நம்ம அந்த கொன்றைவேந்தன் சொல்லியா அது கேன்சர் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் இனிமை இனிமை வாழ்த்துக்கள், தமிழ் வளரட்டும், உங்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டப்பா ஸ்ரீனிவாஸ் குட்டப்பா திருப்பதி சாரம் நாகர்கோவிலில் இருந்து. அண்ட் ஹரிராம் பட்டாளம் அப்துல் ஜலீல் சூரியமூர்த்தி அவங்க, கமலா வரதன், தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க வந்து அழகாக அதோடைய மீனிங்கை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமலா வரதன் அப்புறம் ஹரிராம் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அண்ட் நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே நம்ம இப்போ கேட்ட அந்த கொன்றைவேந்தனுடைய அந்த பதில் ஃபுல் ஃபார்மை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. எம்என் நச்சுப்பிள்ளை, என்எம் நச்சுப்பிள்ளை அவங்க, அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, அடுத்த நேர்கள் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் ஆவடியிலிருந்து லட்சுமணன் பேசுறேன்.
0: லட்சுமணன் சார், உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஊருடன் பகைக்கின், அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் அடுத்த ரெண்டு வார்த்தைகளை.
1: ஊருடன் பகைக்கும்
0: பாருங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். லைன்ல இருங்க, அப்படியே கேளுங்க ரேடியோவை, நம்ம சொல்லிடலாம் என்ன ஆன்சர். வணக்கம்.
2: ஊருடன் பகைக்கின், ஊருடன் பகைக்கின் வேருடன் கடும்.
0: யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம்.
0: எஸ் சார்,
2: சேஷாத்ரி கும்பகோணம்.
0: சேஷாத்ரி சார், சூப்பர். சரி, இதனுடைய மீனிங் என்னன்னு சொல்ல முடியுங்களா?
2: எல்லாரும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போன இல்லட்டுன்னா
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மணப்படையூர்ல இருந்து
3: பிரபு.
0: மணப்படையூர்ல இருந்து

பிரபு சார், உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு சொல்லட்டுமா? தேடாது அழிக்கின், தேடாது அழிக்கின், அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லணும். தேடாது அழிக்கின். நானே சொல்லிடுறேன், டைம் வேற ஆகிட்டு இருக்கு. பாடாய் முடியும் அப்படிங்கிறது தான் பதில், சரிங்களா? அதாவது அந்த அந்த செல்வத்தை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கு அப்படின்னாலும், இன்னும் வந்து நம்ம சேர்க்கறதுக்கு வந்து உரிய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செஞ்சு செல்வத்தை சேர்க்கணும். அப்படி இல்லாமல் இருக்கிற செல்வத்தை செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் எல்லா செல்வத்தையுமே இழக்க வேண்டியிருக்கும். அதாவது இதில் வந்து பாடு அப்படிங்கிறது துன்பம், அதாவது துன்பத்திற்கு ஆளாவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேடாது அழுக்கின் பாடாய் முடியும் அப்படிங்கிறது ஒரு கொன்றைவேந்தன், சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம நேரெல்லாம் வந்து தெரிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து என்ன படம், எண்ணுள் ஆயிரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து அஜய் சென் அண்ட் திவ்யா மேனன் அவங்க பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் எழுதின பாடல், இசை கோபி சுந்தர்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

0: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றதை நான் உங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்துல நேரம் இப்போ 11:01. நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஆடிப்பெருக்கு. இந்த திரைப்படத்தில் இருந்து பி சுசீலா ஏஎம் ராஜா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது. பாடலுக்கு இசையமைச்சவங்க ஏஎம் ராஜா.

முதல் பாடல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ மெலடியாக போச்சு இல்லையா, அதெல்லாம் விட மாட்டோம். அடுத்த பாடல் கொஞ்சம் உற்சாகமான பாடலாக கொடுத்துடலாம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேளுங்கள்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஸோ இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே முரளிதரர் விழுப்புரம் ஆஸ் யூஷுவல் ஒரு அழகான போஸ்டர் நமக்காக அமைச்சிருக்காங்க. அண்ட் பர்வத வர்தினி அவங்களும் இனிய முற்பகல் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இப்போ வந்து கேட்டுட்ருக்கிறோம். ஆடிப்பேருக்க ஒழித்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முரளிதரர் அவங்களும் வந்து தோட்டக்காரன் பாடல் இதுவரை கேட்காத பாடல் இனிமை மழலை சொல் மாதரசி பாசமிகு அடடா ஓகே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து ஆரம்ப பாடல் அசத்தல் மேடம்னு சொல்லியிருக்காங்க. வான் பொய்த்தாலும் தான் பொய்யா காவேரி இன்று தண்ணீர் இன்றி தனிமை வாடுவதை போல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற தனிமையில் இன்மை காண முடியுமா பாடல் ஒளிவளம் வந்தது. காலம் மாறும் கனவுகள் நிறைவேறும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடந்தை பண்பலைதாசன் சுந்தர பெருமாள் அவங்க சுந்தர பெருமாள் கோவில் இல்லை சண்முக சுந்தரம் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் முகமது பிலால் டெய்லர் அவங்களும் வந்து பாடல் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. அன்பு ராணி தனிமை இல்லை தண்டமிழ் பாடல் தரும் விவித் பாரதி தித்திக்கும் பாடல்களை கேட்டால் அதாவது விவித் பாரதியின் தித்திக்கும் பாடல்களை கேட்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ட் லோகேஸ்வரி தினேஷ் என்றும் இனியவை அறிவிப்பாளர்கள் அவர்கள் தனிமையை மிகவும் விரும்புகிறார்களோ நேசிக்கிறாரோ அவை தான் என்றும் இனியவை என நினைக்கிறாரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே புஷ்பா அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து பழைய பாடல்கள்லாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா தனிமை தான் வேண்டும் அப்போது தான் கேட்பதற்கு செவிக்கும் இன்பம் வந்து தேன் வந்து பாய்ந்தது போல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் அவங்க திருமழிசை அஸ்வினி நாகராஜ் தாமலேரி முத்தூர் மெக்கானிக்ஸ் சரவணன் எரவாஞ்சேரி சாகுல் அமீது காற்றோடு கவி கலந்து இசை ஓவியம் தீட்ட வந்த என்றும் இனியவை இனிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் பட்டாளம் அப்துல் ஜலீல் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து சரவண நமுதா கார்த்திக் ராஜசேகர் இவங்க எல்லாரும் வந்து காலத்தில் அழியாத காவிய பாடல்களில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஆசை முகம் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து 5 லட்சம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த பாடல் இது. எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்காங்க, எஸ் எம் சுப்பையா நாயுடு அவங்களுடைய இசையில்.

0: நாளைக்கு நேரமில்லை, இன்றைக்கு வாருங்கள், நாட்டியம் ஆட வந்த தோட்டத்தை பாருங்கள்.
1: செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆண்டவன் கட்டளை இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பி.பி. ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரி பாடின பாடல் கேட்டோம். கண்ணதாசன் பாடல். இதற்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, கண்ணிரண்டும் என்ன முன்ன இந்த பாடல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க, அப்புறம் வந்து ராம்பிரியன் அவங்க வந்து நாளைக்கு நேரமில்லை பாடல் வந்து இடம்பெற்ற சினிமா பெயரை இப்போ இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டு கண்ணிரண்டும் என்ன முன்ன அந்த பாடல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அலிவலம் கோகுல் ரவி அவங்களும் வந்து சகோதரிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் கொடுத்துருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம் அவங்க, சூளை ரீஜா மனோகர், செந்தல் குமரன் இவங்க எல்லாமே வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும், பழமின் இனிமையான பாடல்கள் ரசிக்க அருமைன்னு செந்தில்குமரன் கொண்டு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா அவங்களும் என்றும் இனிவை உண்மையிலே என்றும் இனிவை தான், அதிகம் கேட்டிராத பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் இவங்களும் வந்து நாளைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு வாருங்கள் எல்லாரும் ஈஸ்வரி பாட பாடல் இந்த இப்போதான் நான் இந்த பாடலை கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் பாடல்கள்லாம் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் அண்ட் மேலப்பேடு தயாலன், அப்புறம் வந்து என்னை காதலித்தால் மட்டும் போதுமா, விவித் பாரதி வானொலியை செவிமெடுத்து கேட்கவும் வேண்டும் என்பதை பாடல் சொல்லாமல் சொல்வது போல் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கும்பகோணம் மொட்டை கோபுரம்ல இருந்து நண்பர்கள் சின்ன பிள்ளை நாராயணசாமி, ராஜசேகரன், முருகேசன், ராமலிங்கம், சுவாமிநாதன், ஆகாஷ், ஓகே இவங்கெல்லாம் வந்து ஆடி பேருக்கு பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலாவரதன் அவங்க அண்ட் அதாவது ஏற்கனவே போட்ட பாடல் திருப்பியும் போடுங்க அப்படின்ற மாதிரி சில நேர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஆடி வேற ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாடலை வந்து நிச்சயமாக நம்ம போடலாம். கதிரவன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சூரியமூர்த்தி இவங்களும் வந்து காவிய பாடல்கள் ஆரம்ப பாடலே அருமையாக இருந்தது, அடுத்த பாடல் கேட்காத பாடல் ஆசை முகம் பட பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு கோவூரில் வந்து சூரியமூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அல்லி நகரம் எஸ் மகாதேவன் நம்ம இன்னைக்கு போட்ட பாடல்லாம் அழகாக லிஸ்ட்டு போட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் சத்யமூர்த்தி ஜி அவங்களும் வந்து வாழ்க பண்பலைன்னு கொடுத்துருக்காங்க. லதா லக்ஷ்மிபதி தோட்டக்கார சின்ன மாமா பாடல் அருமை, படம் தெரியாது வந்து மாதவி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் வந்தது. பர்வதவர்தினி, கமலாவரதன், கேஎம் கார்டன் எம்ஜி, செல்வகுமார், கோபால் சாமல்பட்டியிலேருந்து எல்லாருமே வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் இப்போ என்ன பாடல் கேட்கலாம்? நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்று இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து சிவகாமியின் செல்வன். இந்த திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவங்க பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில் இப்போ அந்த பாடல் கேட்டுடலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல், இது எங்கள் தங்கராஜா இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன்.

நிலையத்தில் நேரம் 11:38:45. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளில் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே ஃபேஸ்புக்கில் வேறு என்னென்ன பதிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இந்த பாடல் வந்து தமிழ்விடும்போது வேலை இல்லை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து எங்கள் தங்க ராஜா இந்த திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்து ஆட்டம் போட்டு வைத்தது இசை அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புஷ்பா அவங்க சிவகாமியின் செல்வன் எங்கள் தங்க ராஜா பாடல்கள்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பர்வதவர்த்தினி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கேஎம் எம்ஜி செல்வகுமார் அவங்க வந்து மேலதாளம் கேட்கும் காலம் என்ற பாடல் மங்களகரமாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு சூளை ரீஜா மனோகர் அவங்க வந்து கருத்தை வாசிக்கும் போது ஊர் பெயரை வாசிக்காமல் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாசிச்சிடலாம். பாடல்கள்லாம் எங்களை சிறு வயதுக்கே அழைத்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு தீட்டாளம் டிசி ராஜேஷ், பழைய திரைப்பட பாடல்கள் கவிதையின் உயிர் மூச்சாகவும் மெல்லிசையின் பொக்கிஷமாகவும் திகழ்கின்றன. அவற்றின் வரிகளில் இலக்கிய நயமும் மனதில் தங்கும் ஆழமான அர்த்தமும் எப்போதும் நிறைந்திருக்கும். கவிதைத்துவம் நிறைந்த சிறப்புகள், சொல்லாட்சி எளிய சொற்களில் ஆழமான தத்துவங்களை சொல்றது. மெல்லிசை மனதை அமைதிப்படுத்தும். தூய ராகங்கள், உயர்மானங்கள், உணர்மானங்கள், மனிதர்களின் சோகம், காதல், மகிழ்ச்சி ஆகியவற்றை அப்படியே பிரதிபலிப்பது. நினைவுகள் காலங்கள் கடந்தாலும் அழியாத பசுமையான நினைவுகளை தருவது. கவிதை வரிகள் வார்த்தைகளில் வடித்தெடுத்த காவியம். வார்ப்புகளின் மிதந்து வந்த ஓவியம். காலங்கள் கடந்தாலும் குறையாத தேன்குரல், காதோடு வந்து சொல்லும் வாழ்வியல் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. என்றும் இனிய நிகழ்ச்சியில் வர அந்த காவிய பாடல்கள்

0: வாரியங்காவல் கதிரவன் வசந்தன் அவங்க வசந்தி இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போரூர் பொன்ராஜ் அவங்க வந்து இன்றைய நாளோட சிறப்பு குறித்து நான் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் அவங்களும் வந்து கண்ணிரண்டும் மின்ன மின்ன இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சங்கர் டெய்லர், முகமது பிலால் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பாடல்?
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆசை அலைகள் இந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்க போகிறோம். ஜமுனா ராணி எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது, இசை கே வி மகாதேவன்.

ஆசை அலைகள் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். தொடர்ந்து வெண்ணிற ஆடை இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது. இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சபாஷ் மீனா. இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. கும பாலசுப்ரமணியம் அவங்களுடைய இயற்றிய பாடல் இது. இசை டி ஜி லிங்கப்பா.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 98 78 71. 044ங்கிற முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஆளுக்கு ஒரு வீடு. இந்த திரைப்படத்தில் இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய பாடல் இது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வந்து மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து மேடம் பாடல்கள்லாம் சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முரளிதரர் விழுப்புரம், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து எல்லாருமே அருமையான பாடல்கள் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒழித்த சபாஷ் மீனா திரைப்பட பாடல் மிகவும் அருமை, எல்லா பாடல்களுமே சூப்பர் அப்படின்னு செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா இவங்கெல்லாம் பேரளம்லேருந்து சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவங்க சித்திரத்தை சொல்ல வைத்து அடுத்த அந்த அழகான சித்திரத்தை பேச வைத்த திறன் நம் விவித் பாரதி வானொலி குழுவினருக்கு மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடரட்டும் பாடல் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முரளிதரர் விழுப்புரம், அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாவிலிருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருக்கிற பாடல்கள் ஒவ்வொன்றும் மெய்மறந்து ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரேம் சுந்தர் அவங்க வந்து தனிமையிலே இனிமை காண முடியாத பாடலை எழுதியவர் கே டி சந்தானம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணிடுறோம் சார். அண்ட் முகமது பில்லால் எல்லாருமே வந்து எங்கள் நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நேர்கள். இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். இன்னும் சில நொடிகள் தொடர்கிறது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி.

வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்ப நீங்க கேட்க போறீங்க ரெட்ரோ நேரம். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போறீங்க. ஒரு 2 hours பிரேக் அப்புறம் திருப்பி உங்க கூட ஜாயின் பண்றது நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம தேடி வர ப்ராப்ளம் கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளாக க்ரியேட் பண்ணுற ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை என்ஜாய் பண்ணி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்ஜாய்மெண்ட்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இருக்குது? என்ஜாய் தான் பண்ண போகிறோம். சின்ன விஷயந்தான்ப்பா, இதை போய் இப்படி குழப்பிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் விட, சின்ன விஷயம் தானே, எதுக்கு இதுக்கெலாம் குழப்பிக்கிட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் கேட்க போகிறீங்க. ஸோ உங்களுக்காக அட்டகாசமான சாங்ஸ்லாம் வரப்போகுது. முதல் பாடலாக உங்களுக்காக அண்ணாநகர் முதல் தெரு படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினச்சிருங்க.

0: 102.3 FM.
1: ஸோ ஃபைனலாக தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிக்கும் போது 12:11 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக. எந்த படத்துல இருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எஸ், உங்களுக்காக என் ஜீவன் பாடுது படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

ஏன் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிக்கும் போது 12:21 ஆகலை, 20 தான் ஆகுது, ஆக போகுது. லைஃப்பில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்மளுக்கு கஷ்டப்பட்டாலும் அது கிடைக்கவும் மாட்டேங்குது. அதனால் எதுக்கு

கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணுவாங்க. எஸ், இந்த மாதிரி நம்மலாம் திங்க் பண்ணி அப்படியே அதை கொஞ்சம் ஃபன்னாக மாத்திரம் பாருங்கள், அதில் தான் இருக்குது அந்த த்ரில்லு. சில பேர் ரொம்ப சீரியஸாக அந்த கஷ்டத்தை ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கஷ்டம் தானே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணிங்களா, அந்த கஷ்டமே நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுங்க. ஓகே மகளே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக எங்கள் ஊர் காவல்காரன் படத்துலேருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

எல்லாம் குரு சிஷ்யன் படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. 12:30 ஆகுதுங்க. வெயில் செம்மா உச்சத்தில் இருக்குல்ல, செம்மையாக கைதான சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு மழை பெய்யுது, சில நேரத்தில் வெயிலும் காயுது. இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. அது போக்கில் நம்ம போயிட்டால் நல்லாயிருக்கும், இல்லை இப்படியா நடக்கும், இப்படி தான் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் டைம் தான் வேஸ்ட். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு

0: வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜூ, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி. நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட

0: ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 ரூபா கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபா காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன், அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும், அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஐஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ரெட்ரோ நேரம் கேட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக பொண்டாட்டி தேவை படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக உங்களுக்காக அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோ மட்டும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் கூட தான் இணைய போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆகுங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

இங்க கேட்க போறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். இந்த நிகழ்ச்சியை நீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்க போறாங்க. ஸோ மக்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் கேட்க போகிறீங்க. அதுவும் ஃபோன் மூலமாக நீங்கள் எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்கள் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 52 08 53, 28 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ லிஸ்னர்கிட்ட நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா விருப்ப பாடல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கே என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப அவங்களையே ட்ரை பண்ணி அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. அவங்களே தன்னோட விருப்ப பாடலை கேட்குற மாதிரியும் இருக்குது. சில சாங் ரிப்பீட்டடாகவும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்பாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்கள்ல. ஸோ நேயர்கள் அனைவரும் அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக முதல்வன் படத்துலேருந்து பாடல் வருது. அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் இருங்க. Shakalaka baby, shakalaka baby.

0: ほぎましょいだ。
1: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில பங்கு பெற போற முதல் நேயர் அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
1: மீனாட்சி, உங்கள் ரேடியோவோட சவுண்டை குறைச்சிருங்க, இல்லை ரேடியோ பக்கத்துலேருந்து தள்ளி வந்துடுங்க ப்ளீஸ்.
2: ஆ, சரிங்க மேடம்.
1: ஏன் எக்கோ எனக்கே கேட்குது. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா தள்ளி வாங்க.
2: மகாராஷ்டிரிலேருந்து ஆரம்பம் தானுங்க வேணும்.
1: அந்த பாட்டு வேணுமா? என்ன கடகடன்னு ஒப்பிச்சிட்டீங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
1: மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்.
2: புது நேருக்கு வழி விடுங்க, அதனால ஒரு மாசமா நான் லைனுக்கு வரவே இல்லை.
1: பா சூப்பருங்க, போங்க, நீங்க வேற லெவல். இப்படியே இதே மாதிரியா இருந்தீங்கன்னா ஏறி நிறைய பேர் புது நேயர்கள்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ. எஸ், மனசுக்கேத்து மகாராசா படத்துல இருந்து அவங்க பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க பாட்டு வரப்போகுது. இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 28 78 91 29 53 0 83 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிப்பாங்க. இப்போ உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் இருங்க.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழ் அசம்பிள். ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்ததா வந்திருக்க நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் செய்யாறு சந்திரசேகர் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: நலமா இருக்க மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து உயிரே உனக்காக திரைப்படத்தில் இருந்து கையாலே உன்னை தொட்டால் போதும் என்ற சாங் வேணும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. நன்றி. ஸோ அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் நம்பரும் தெரியும், அதனால நீங்கள் கால் பண்ணுங்கள். சில நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணாலும் அவங்களுக்கு தொடர்ந்து பிடிச்ச ஒரே பாடலே ரிப்பீட்டேட்டடாக கேட்டுகிட்டே இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம்.
2: ஏமாத்திட்டீங்களா?

இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, டைம் போனதும் தெரியல. 121 ஆக போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் தன்னோட விருப்ப பாடல சொல்றதுக்காக வந்துட்டாங்க ஒருத்தங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன், எப்படி இருக்கீங்க சார்?

0: நல்லா இருக்கும் மேடம்.
1: சூப்பர் சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: படம் வந்து நதியை தேடி வந்த கடல். அந்த படத்துல இருந்து பாடல் வந்து தவிக்குது தயங்குது ஒரு மனது அந்த பாடல் மேடம்.
1: சூப்பர். உங்களுக்காக அந்த
0: பாட்டு வந்து ஜெயலலிதா மேடமும் ஸ்ரீகாந்த்
1: உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க தொடர்பு கொண்டதுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 28 98 71 29 52 0853 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் சொல்லி சொல்லி டயர்டாக தான் ஆகிறோம். ஸோ புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் அவங்க கேட்டு ரசிக்கிறதுக்கு நீங்கள் வழி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சில பேருக்கு லைன் கிடச்சா போதுங்க. நாங்கள் புதுசாக இருந்தால் என்ன பழுசாக இருந்தால் என்ன, எங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு புரியுது, இதே ஆர்வமும் இதே ஏக்கமும் புதுசாக கால் பண்ணுற அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. லெட்ஸி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு வழி விடுறீங்களோன்னு பார்ப்போம். இப்போ அவருக்கு

நீங்கள் அவங்க கேட்டு ரசிக்கிறதுக்கு நீங்கள் வழிவிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சில பேருக்கு லைன் கிடச்சா போதுங்க, நாங்கள் புதுசாக இருந்தால் என்ன பழுசாக இருந்தால் என்ன, எங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியுது. இதே ஆர்வமும் இதே ஏக்கமும் புதுசாக கால் பண்ணுற அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? லெட்ஸி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு வழி விடுறீங்களோன்னு பார்ப்போம். இப்போ அவர் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 134 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். ஸோ நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2952080853 2838 9871. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போது ஒருத்தவங்க கால் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: மழையை
0: ரசிச்சு பாடியிருப்பாங்க. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக அந்த பாடலே வந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ், அவர் கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா மழையை ரசிச்சு ரசிச்சு பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. அந்த காலத்துல அவ்வளவு சூப்பரா வந்த பாடல். சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள

0: வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும், பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும், கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும், மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிகா உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு, 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு

0: எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:47 இந்த மணி துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 2:55 வரை நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இணையப் போகிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. அப்புறம் மாலை 4 மாலை 5 வரை நமக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டம் ஆடவிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் கண்ணில் பட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தேடுவோமே அப்படின்னு சொல்லி தேடும்போது கிடைச்சது. நாம் செல்லும் மார்க்கம் நல்ல

நல்லதாக இருந்தால் நம்முடைய இலக்கும் தானாகவே நல்லதாகிவிடும் அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம், நம்ம நல்ல பாதையில் போனோம்னா பெரும்பாலும் நல்ல விஷயம் தன்னாலேயே நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நடக்கலைன்னா நடத்தி காட்டணும், அது வரைக்கும் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தூரம் நடக்கிறது கொஞ்சம் பறக்கலாமே அப்படின்னு சில நேரத்தில் தோணும். இப்போது பறக்க போகிறோம் எங்கே? மேலே மேலே மேலே.

0: படத்துக்காக அந்த அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: 2:08 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த ஸ்டைலை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டீங்க, அடுத்தடுத்த பாடல்களை கேளுங்க. எந்த பிணைப்பில் பாடல்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. முழு பாடலையும் ஓரளவு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சில நேரங்களில் முழு பாடல்லாம் வேணாம், மேலோட்டமாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு லேசாகவும் பாடல்களுடைய தலைப்பு பின்னி பிணைந்திருக்கும். இப்போது அடுத்த பாடல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2:50 வாக்கில் நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathi tamil fm 102.3 அப்படிங்கிற பக்கம் இருக்கு. அந்த பக்கத்தில் ஏற்கனவே நமக்கான பதிவை நான் போட்டுட்டேன். அந்த பதிவு கீழே நீங்க என்ன தலைப்பில் பாடல்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ஸா போடலாம். ஒருவேளை சரியாக கண்டுபிடிச்சிருக்கானா அப்படின்னா ஓகே, சரியாக கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன பிணைப்பில் பாடல்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் போடலாம். ஏன்னா ஒரு பாடலை நம்ம ஒரு தலைப்புக்குள்ளே அடக்கி வைக்கவே முடியாது. அந்த பாடலில் ஒரு 10-15 தலைப்பு, சில நேரத்தில் 50-100 தலைப்புகள் கூட கிடைக்கும். அதனால் எனக்கு அந்த தலைப்புகள்லாம் கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த பாட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு தொட்டில் கட்டி ஊஞ்செல்லாம் வச்சு நம்ம ஆட்டி அப்படியே தூங்க வைப்போம்ல. என்னதான் தூங்க வச்சாலும் அது தூங்காது, அது வேறு விஷயம். நம்ம தூங்க வச்சிட்டோம்னு நினச்சி வேறு இடத்துக்கு போவோம், ஆனால் அப்போதான் அது கண்ணு முடிச்சு பார்த்துட்ருக்கோம். அதே போல் இங்கேயும் ஒரு தொட்டில் கட்டுறாங்க, யார் கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்க கேட்டுருவோம்.

0: கேஜே ஏசுதாஸ் குரல்ல புலமைப்பித்தன் வரியில எம் எஸ் விஸ்வநாதனின் இனிமையான இசையில அந்த அருமையான பாடல் நீதிக்கு தலை வணங்கு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
2: தூய்மையே மேன்மை,
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.
0: நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைலில் இன்னைக்கு பாடல்கள் எந்த ஸ்டைலில் நோக்கி போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன தலைப்பில் பாடல்கள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போது நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகமாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 5 பேர், ஒரு 10-15 பேர், இல்லை ஒரு

30 பேர் கும்பலாக சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடம் வேலையை மட்டுமே கவனம் செலுத்தினா ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருந்துச்சுன்னா சில நேரத்தில் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் வேலையை பார்க்குறவங்க பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அந்த ஓனர் வந்து, இல்லை ஓனரோ இல்லை அந்த வேலைக்கு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த வேலையை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு யாராவது ஏதாவது பேசுவாங்க. சில நேரங்களில் பாட்டு மாதிரி ஏதாவது பாடுவாங்க. இப்போது ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதில் யாராவது ஒருத்தர் ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாட்டை வந்து ஹம்மிங் பண்ணி அப்படி பாடிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அப்படியே ஆப்போசிட் ரோவில் அங்கேருந்து ஒரு ஹம்மிங் வரும். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இங்கிட்டு ஒரு பாட்டு அங்கிட்டு ஒரு பாட்டு எச பாட்டு மாதிரி ஹம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சில நேரங்கள் நடக்கும். சில நேரத்தில் ரொம்ப உற்சாகமாகி ஒட்டுமொத்த ஆஃபீஸே பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னா சில நேரங்கள் நடக்கும். அதே தான் இங்கேயும் நடக்குது. எப்படி கேட்டுருவோம்.

0: இளையராஜா குரலில் வைரமுத்து வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த குட்டியோண்டு பாடல் முதல் மரியாதை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: பாட்டுக்கு இதான் டான்னு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்,
3: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் 1, 2, 3 வந்து போயிருச்சு. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவுகளாக போட

அதெல்லாம் இப்போது அடுத்து எந்த பக்கம் போகுது அப்படின்னா, இப்போது குடும்பமாக எங்கேயாவது இப்போ வேலை பார்த்தோம்ல, அந்த மாதிரி கும்பலாக ஒரு காட்டில் இல்லை ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தோம், இப்போ குடும்பமாக எங்கேயாவது சுற்றுலா போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய இடங்கள், மலைவாச ஸ்தலங்கள், அந்த மாதிரி இப்போ திருப்பதி போகிறோன்னே வச்சுக்கோங்களேன். நாங்கள் அந்த மாதிரி ஒரு முறை திருப்பதி போகும்போது குடும்பத்தோடு வந்தவங்க கொஞ்சம் பாட் பாட்டாக பிரிஞ்சுட்டாங்க. கூட்டம் நடக்கும்போது இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ரேடியோவில், ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் வடிவேல் இவங்களாம் இருப்பாங்க. அங்கே வந்து அவங்க ஒய்ஃபை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நான் எங்கள் மாமா பேரை சொல்லி, ஊர் பேரை சொல்லி, எங்கே இருந்தாலும் இங்கே மேடைக்கு வரவும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். அவர் அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து ஏன்ப்பா ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் நம்மளை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். வேறு என்ன பண்ணுறது, அப்புறம் ஒன்றா போகணும்னா இப்படி பல விஷயங்களை சந்திச்சு தான் ஆகணும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க.

சந்திச்சு தான் ஆகணும். எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி முக்கியமான இடத்துல இந்த மேடைக்கு வரவும் இந்த இடத்துக்கு வரவும் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்ல, அதுபோல் இங்கேயும் சொல்கிறாங்க இந்த சபைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

0: மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குரல்களில் வைரமுத்து வரியில மனோ ஜான் அவங்களுடைய இணை இசையில அந்த அற்புதமான பாடல் செந்தூரப்பூவே படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
2: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
3: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM
0: 102.3 FM. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
0: 2:30:33 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இந்நேரம் நீங்க என்ன பாட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போடுங்க. கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் வேறு ஏதாவது தலைப்புகள் இதில் இந்த பாடல்கள் அமைக்கலாம், இதெல்லாம் கூட இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்த அந்த 1-2 பாடல்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அதையும் கூட யோசிச்சு போடுங்க. ஏன்னா அதெல்லாம் எதிர்காலத்தில் எப்பயாவது யாருக்காவது யூஸ் ஆகும். யார் இருந்தால் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரில் நான் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சின்ன வயசில் காக்கா கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஒரு காக்கா வடைய ஒரு பாட்டிக்கிட்டிருந்து ஆட்டையை போட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு காக்காவை நான் பார்த்தேன். எங்கே அப்படின்னா, கோட்டை ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்துட்ருக்கும்போது ஒரு காக்கா அப்படியே ஆப்போசிட்டில் மேற்கு புறமாக இருந்த அந்த பல் மருத்துவமனையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலருந்து ஏதோ உள்ளே போச்சு. அங்கேருந்து எங்கேருந்து வடை யார் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அது ஒரு வடையை தூக்கிட்டு வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் மேலே அந்த கூரையில் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிது. ஒரு 2-3 தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சது தெரியல, மூக்கை இப்படி இப்படி லெஃப்ட்டுக்கா ரைட்டுக்கா வேறு இடத்துல வந்து கம்பி மேலே தடவிட்டு அந்த வடையை அங்கேயே வச்சுட்டு போயிடுச்சு. திரும்ப ஒரு 2 கழித்து மறுபடியும் அந்த வடையை வந்து மறுபடியும் சில கொத்துகள் கொத்திட்டு வேறு பக்கம் போயிடுச்சு. ஏன் அப்படி விட்டு விட்டு கொத்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த காக்கா ஏதாவது நினச்சி நினச்சி பார்த்து அதை விட்டுருச்சான்னு தெரியல, இல்லை வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கா, இல்லை எதிர்காலத்துக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. பரவாயில்ல, அந்த மாதிரி காக்கா ஒரு வடையை எடுத்துருந்ததை இன்றைக்கி நான் என் கண்ணால் பார்த்தேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே காக்கா வந்து வடையை எடுத்துருந்துச்சா, ஆனால் இங்கே ஒரு மைனா என்ன பண்ணுது அப்படின்னா சடுகுடு ஆடுது. ஏன் சடுகுடு ஆடுது? அதுவும் எங்கே அப்படின்னா மணல்வெளியில் சடுகுடு ஆடுதான். எப்படி கேட்டுருவோம்?

0: எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா குரல்களில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த ஆனந்தமான பாடல் ஆனந்த கும்மி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
3: இதை கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும். பிடித்த பாடலோட உங்கள் பெயர்களும் விவித் பாரதி.

0: இல்ல வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
4: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: 2:39 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப எளிமையான ஒரு தொகுப்பில் தான் இருக்கும் இந்த பாடல்கள். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போடுங்க. இதே தொகுப்பை நீங்கள் வேறு எது கூடயும் இணைத்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கூட உங்களுடைய சிந்தனைகள் இருந்தால் போடுங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போது அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போது சமீபமாக ஒன்று, இந்த கடந்த ஒரு 4-5 நாட்களில் பார்த்திங்கன்னா, காலையிலலாம் நல்லா வெயில் அடிக்குது, மத்தியானம் இன்னும் சூப்பராக வெயில் அடிக்குது, அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு மேலே அப்படியே அந்த வானிலை மாறுகிறது, அப்படியே மாறி மாறி குளுமையாக போயிட்டு ஒரு 6-7 மணி வரைக்கும் குளுமையாக வச்சுக்குது. ஓரளவு மழை பெஞ்சு, கொஞ்சமாக பெஞ்சோ இல்லை நிறைய பெஞ்சோ அப்படி குளுமையாக வச்சுக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வட்டாமாமே அப்படின்ட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே டாட்டா கட்டிட்டு போயிடுது. நல்லா சூப்பராக இருக்குல்ல அந்த டிசைன். முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இந்த நைட்டில் மட்டுமே மழை பெய்யும், பகல் டைமில் நம்மளை ஆஃபீஸ் போகிறது வேலைக்கு போகிறது இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நைட்டில் மட்டும் பெஞ்சிட்டு அழகாக கிளம்பி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இப்போ மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3-7 பெஞ்சிட்டு அது போட்டு ஜாலியாக போயிடுது. நல்லா தான் இருக்குது இந்த டிசைன். ஓகே, சில நேரங்களில் மழை அதிகமாகிடுச்சுனா இடிலாம் இடிக்கும், டமால் டுமில் டமால் டுமில் கேட்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் நமக்கு, இல்லை? அந்த மாதிரி ஏன் இடி இடிக்குது அப்படின்னு சொல்லி ஏமா யோசித்தோம் அப்படின்னா, மேகங்கள் ஒன்றோட ஒன்று மோதிக்குமா, அதை நம்ம சண்டைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ரெண்டும் மோதிக்கிச்சு அப்படின்னா நமக்கு இடியா சத்தமாக கேட்கும். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இடிலாம் இடிக்கும்போது மழை வரும்ல, மழை வானத்துலேருந்து பெய்யும். ஆனால் இங்கே விழிகளில் கண்ணிலேருந்து மழை நீர் வந்து மேகம் வந்து மேவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல, முத்துலிங்கம் வரியில, இளையராஜாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் முந்தானை முடிச்சு படத்துக்காக கேட்டு முடிச்சோம். எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டுருக்கும். இன்னும் ஒரு 1-2 பாடல்கள் வர காத்திருக்கிறது. என்ன ஸ்டைல்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் முகநூல் பக்கத்தில் போடலாம். ஆல்ரெடி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய கருத்தை போடலாம். இப்போது ஏதாவது சில கூட்டமான இடங்களில் நம்ம முக்கியமான வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்போம். இப்போது கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் அடுத்த நாள் காலையில் யாருப்பா கல்யாணத்துக்கு போகிறது, மொதல் நாளே ரிசப்ஷன் போயிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது ஓரளவு எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ரிசப்ஷன் தான் இப்போலாம் பிரபலமாக இருக்குது கல்யாணத்தை விட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போனோம்னா மொய்யெல்லாம் எழுதுவோம்ல, கூட்டம் இல்லைனா ஓகே போனோமா பச்சைக்கனி வேலை முடிச்சு வந்தோமா அப்படின்னு இருக்கும். இப்போ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சாப்பிட போகிறதா இங்கே வரதால சாப்பிட்டு வந்துட்டு இங்கே உட்காரதான்னு ஒரு கன்ஃபியூஷனாகவும் ஒரு போராட்டமாக இருக்கும். அதே போல் இங்கேயும் ஒரு போராட்டம் இருக்குது. ஏன், அதுவும் மொய் எழுத இடத்துல வந்து வந்த இடத்துல போராட்டம்.

0: இல்லை உழைப்பாளி படத்துக்காக அந்த ஒரு உன்னதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 2:52 53 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்ம வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியுடைய நிறைவை எட்டிட்டோம். நண்பர்கள் சிலர் வந்து கருத்து பதிவுகளை போட்டிருக்கீங்க, யார் யார் என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் மாஜேஸ்வரி பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சையத் முகமது அவங்களும் வந்து பாடல்கள் கிளிகளோடு பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து சிறப்பாக இருக்க, நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பச்சை கிளி முத்துச்சரம் சூப்பரான பாட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி. விழுப்புரத்துலேருந்து முரளிதரன் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு சுகுணா வணக்கம் சொல்லி பாடல்கள் தொகுப்பு வந்து கிளி சம்மந்தப்பட்ட இது போயிட்டுருக்கு, பறவை மாதிரி போயிட்டுருக்கு அப்படி தானே, ரைட்டா என் கணிப்பு சரி அப்படின்னு இருக்கேன். மிகச்சரி, கிளிகள் பற்றி தான் பாட்டு போய்கிட்டுருக்கு. காக்கா காக்கையை பார்த்ததால் கிளி வந்துச்சா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, என்னமோ தெரில காலையிலேயே கிளியை பற்றி எதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, சொல்லியாச்சு பாட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இன்றைக்கி வந்து பாடல்களில் பச்சை கிளி அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெஸ்ட் மாவட்டத்துலேருந்து ராமகிருஷ்ணா போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைடா மகி புதுப்பட்டி பொன்னமராவதி அங்கிருந்து வந்துருக்கிறாங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. வீரராகவன் நண்பகல் வணக்கம் நட்சத்திர நண்பா, நல்லிசை ஒழிக்கட்டும் பகல் சிறப்பா அப்படியே பாப்பான்னு முடிச்சிருக்காரு. நாடிடும் செவிகள் கேட்கும் வனப்பா, நன்றி பண்பலிக்கு இனிப்பான வீரராகவன் மாதவரத்திலிருந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மகிழ்ச்சி வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இருக்கேன், கிளி பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு சொல்லி ஏழுக்கு நிறுதேவா போட்டிருக்காங்க. கமலாவர்தன் அவங்களும் வந்து எங்கள் செயல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஏதோ திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு பழைய காலத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் கண்ணன் ஷோபா அவங்க வந்து முதல் பாட்டு வந்துச்சு பாருங்க, பச்சை கிளி முத்துச்சரம் சூப்பருங்க செந்தில் கண்ணன் ஷோபா. அப்புறம்னா பேரளம் அங்கேருந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா புஷ்பா இவங்க வந்திருக்காங்க. பாடலில் பச்சை கிளி வருதுன்னு நினைக்கிறேன், அதானே அதுதானே ரைட் தானே அப்படின்னு சொல்லி, பால் ஊட்டி வளர்த்த கிளி வருமானு சொல்லி எதிர்பார்க்குறேன், வருமா அப்படின்னாங்க. நான் கூட அந்த கிளிக்கு ரெக்க உழைச்சிட்டு தூ பறந்து போயிட்டு தூ அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்லக்கூடிய அந்த வசனத்தை யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அந்த பாட்டு என் மைண்டில் டக்குன்னு பிளிங்க் ஆகல, பரவாயில்ல நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பொறுமையாக அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55 22:00. நாம் இனி கேட்கவிருப்பது

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வித்யாலட்சுமி கடன் திட்டம். இந்தியாவில் பள்ளிக் கல்வியை முடிக்கும் மாணவர்களில் பெரும்பாலானோர் உயர்கல்வி பயில தயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பணம்தான் என்றால் அது மிகையாகாது. ஆம், உயர்கல்வியில் தங்களுக்கு பிடித்த பாடத்தை படிக்க விரும்பும் மாணவர்கள் அனைவருக்கும் அரசின் உதவியோடு பயிலும் வாய்ப்பு அமைவது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். இதனால் அவர்களது படிப்பு ஆற்றல் எந்த விதத்திலும் வீணற்று அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு பாரத பிரதமரால் உருவாக்கப்பட்ட திட்டமே வித்யாலட்சுமி கடன் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் www.vidyalakshmi.co.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்து ஒரு முறை கணக்கினை துவங்க வேண்டும். பிறகு அவர்களது கடன் தேவையை வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த இணையதளத்தினை மத்திய நிதியமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பு என மூவரும் இணைந்து நிர்வகிப்பதால் மாணவர்களின் கடனுக்கான விண்ணப்பங்கள் உடனுக்குடன் ஆராயப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு மாணவர் ஒரே சமயத்தில் அதிகபட்சமாக 3 வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 400,000 வரை கடன் பெற முடியும். இதற்கான திருப்பி செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள் அதிகப்படியாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பெறும் கடன்களுக்கு இன்றைய தேதியில் 8.4% வட்டி உள்ளது. இந்த வித்யாலட்சுமி கடன் திட்டத்தின் மற்றொரு சாராம்சமாக இருப்பது 40 வங்கிகள் இதில் உள்ளது அல்லாமல் அனைத்து கல்வி அறக்கட்டளைகளும் இதில் பங்கேற்று உள்ளதால் தகுதியுடைய மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை எளிதில் கிடைக்க இத்திட்டம்

0: 102.3 FM.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
3: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
2: காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை
1: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
4: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
2: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:50 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: ஆம் நண்பர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டுக்குள்ள வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நமக்காக பாடல்கள் காத்திருக்கிறது. மொபைல் ஃபோனில் இணையத்தில் காணொலிகளை நம்ம எல்லாருமே பார்ப்போம் இல்லையா, பொழுதுபோகலை அப்படின்னா. அந்த மாதிரி காணொலிகளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவர் வந்து ஒரு உணவுப் பொருளை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த சோயாவோட அந்த சோயா பின்னாக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கறி பன், அதை பற்றி சொல்லிட்டுருந்தார். இது வந்து சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா, நல்லதா கெட்டதா எப்படிங்கிறத பற்றி அதனுடைய நிறை குறைகளை அளந்து இடபோட்டு சரியாக சொல்லிட்டு இருந்தார். அதனால் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் சாப்பிட்றது புரதச்சத்து நிறைந்தது, அதெல்லாம் ஓரளவு அளவாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதே போல் அந்த கறி சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு புரதம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு இதுலேயும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு, ஒருவேளை நான் கறி சாப்பிடலை அப்படின்னா இந்த கறி பண்ணு சாப்பிட்லாம், ஒருவேளை அந்த கறி பண்ணையும் நான் சாப்பிடலன்னா பன்னீர் மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் பற்றியும் கொஞ்சம் விஷயங்களை சொல்லி, இதையும் இது வந்து நிறைந்த பால் பொருள், அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அதையும் சாப்பிடலாம், அதுலேயும் நிறைய புரதச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியாக அவர் சொல்லி முடித்தது, எதை எடுத்துக்கிட்டாலும் அளவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, ரொம்ப அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம பெரியவர்கள் எப்போது சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பயன் பண்ணி தான் சொன்னார்.

அளவாக சாப்பிட்டோம்னா எதுவுமே பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, இப்போ விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல அளவாக சாப்பிடணுன்னு சொன்னோமா, இங்கே மூட்டை மூட்டை மூட்டையாக பன்னீர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை என் மேலே கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: ஸ்ரேயா கோஷல், உதய் மசும்தார் குரல்களில், வைரமுத்து வரியில ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் குரு. அதான் 2007 அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் நடிச்சு வெளிவந்த குரு படத்துக்காக அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
4: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழ் FM-இன் வர்ணஜாலம்.

3:11:33 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அடுத்த பாட்டு, இப்போ கடந்த பாடல் நன்னாரே நன்னாரே வெண்மேகம் முட்டை முட்டை அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சோமா, அந்த மாதிரி வெண்மேகம்லாம் முட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மழை நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும். இந்த நேரத்தில் வெயில் கொஞ்சம் மத்தியானம் வரும்போது கடுமையாகத்தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைதா அப்படின்னு பார்த்தா தெரில. நீங்கள் குறைஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க, உங்கள் ஏரியாவில் வெயில் இப்போ எப்படி இருக்குது, குறைஞ்சிச்சா மழை பெய்யுதா அப்படிங்கிறலாம் நீங்கள் அங்கே ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான மேட்டரானா, அதே தான் இப்போ இங்கே மழை பெய்யுதுன்னு சொன்னோம்ல, மழை வந்து என்ன பண்ணும், வழக்கமாக தண்ணீரை நம்ம பூமியிலிருந்து ஆவியாக்கி மேலே கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நமக்கு பூமிக்கு தண்ணியை மழையாக கொடுக்கும். இதானே நடக்கும் அதுக்கு பின்னாடி. இங்கேயும் அதுதான் நடக்குது, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி நடக்குது, இருக்குது ஆனால் வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி. இங்கே யாரையோ மேகம் தேடி தேடி பார்த்துருக்கு போல இருக்குது, அந்த நபர் கிடைக்கல போல் இருக்குது. கிடைக்கலன்னு ஃபீலிங்ஸில் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதுருச்சான், அந்த கண்ணீர் தான் இப்போ மழையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. நான் சொல்லலை, பாட்டுக்குள்ளே வருது, கேட்டுருவோம்.

0: கார்த்திக், நிதேஷ் கோபாலன், மாயா குரல்களில் நெப்போலியன் வரியில் விஜய் ஆண்டனியினுடைய இசையில் அந்த இதமான பாடல் காதலில் விழுந்தேன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: 102.3 FM 102.3 வித் பாரதி. தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: வித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில 2000 2020 வெளிவந்த படங்கள்லேருந்து நம்ம பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயசில் சில பல விஷயங்கள் நினைவில் வச்சுக்க முடியாது. இப்போ தொடர்ச்சியாக ஒரு 5 ஊர்களை தாண்டி ஒரு 6வது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த 6வது ஊர் பேர் நமக்கு தெரியும், ஆனால் அது எத்தனை ஊர் தாண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எண்ணிக்கிட்டே போவோம். எப்போவுமே கூட ரயிலில், பேருந்துகளில், முக்கியமாக ரயிலில் நம்ம வச்சுப்போமே, ஏதாவது ஒரு 10-15 ஸ்டேஷன் தள்ளி 16வது ஸ்டேஷனாக போகணும் அப்படின்னா இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இல்லை அடுத்து தான் இந்த இது இருக்குது. பெரும்பாலும் இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்து தான் இந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வச்சுக்கோம்ல. இப்போவுமே பார்வையற்றவர்கள் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஸ்டேஷன்களை கண்டுபிடிக்கிறதும் உண்டு. இது ஒரு பக்கம் இருக்குது, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு எங்கள் வீட்டில் காடுகள் இருக்குல்ல, காட்டுலாம் காட்டு கூட்டு போவாங்க. சுற்றி பெரிய காடாக இருக்கும், பார்த்தோம்னா ஒரு கண்ணு கெட்டின வரைக்கும் காடாக இருக்கும். அதில் நம்ம காடு சும்மா சின்ன சின்ன ஏரியாவாக இருக்கும், அதில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், எதுன்னு அடையாளம் தெரியாது. அதுக்கு என்ன ஒரு அடையாளம் நான் வச்சுருப்பேன் அப்படின்னா, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு ஒத்த பனைமரம் இருக்கும், அந்த பனைமரத்தை வச்சு இதுதான் நம்ம காடு அப்படின்னு சொல்லி நம்மளை வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல விளையாட்டுக்கு, இதுதான் எது சொல்லுவோம் அப்படின்னு உடனே அந்த ஒத்த பனைமரத்தை வச்சு தான் இதுதான் காடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய மழை பெஞ்சது, இடி இடிச்சு அந்த பனைமரத்தில் இடி விழுந்ததுனால அந்த பனைமரம் அவ்வளோதான் கருகி போயிடுச்சு, அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது சின்ன வயசுலேயே அது நடந்திருந்தால் அந்த காட்டை என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியாது, இப்போ ஆனால் கண்டுபிடிக்க முடியுது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மின்னல் வெட்டி அந்த பனைமரம் போன மாதிரி இங்கேயும் ஒரு இடத்துல மின்னல் வெட்டி வச்சான். ஏன் வெட்டுச்சு, எதுக்கு வெட்டுச்சு கேட்டுருவோம்.

0: மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
1: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. மூன்று மணி 29 நிமிடம் 2 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நண்பர்கள் கடந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இப்போ பார்த்துருவோம். அதில் மேலப்பீடு தயாளன், வணக்கம், மர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அதன் பிறகு மதிய வணக்கம், கோவனூர் கே கார்த்தி, பச்சை கிளி சம்மந்தப்பட்ட பாடல்கள் தாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். அதுக்கப்புறம் திருமணிசை அஸ்வினி நாகராஜ், வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக சத்தியமூர்த்தி ஜி, வணக்கங்களை சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் போட்டிருக்கிறீங்க, சூப்பர். எல்லாம் சாப்பிட்டோம், நீங்களும் சாப்பிட்ருவீங்க நம்புகிறோம், ஓகே. அதுக்கப்புறம் அன்புராணி, பச்சை கிளிகள் பாட்டு பாடி பறந்து வந்ததையும் பார்த்து மைனாவும் கூட பறக்கிறது, பச்சை கிளியை பார்த்து மைனாவும் பறகுதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, இது எங்கள் ஸ்டைல், வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு வர்ணஞ்சாலம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொன்னேரி கலீல் அகமது, அவங்க வந்து பச்சை கிளி முத்துச்சரம் அந்த பாட்டு போட்டிங்க பாருங்க, சூப்பருங்க. அப்புறம் ரெண்டாவது பாட்டு வந்துச்சு பாருங்க, பச்சை கிளிக்கு அதுவும் சூப்பருங்க அப்படின்னு போட்டு, என்னங்க வெறும் பச்சை பச்சையாக போடுறீங்க, எதுவும் கலர் சம்மந்தமான பாட்டா அப்படின்ற மாதிரி கேட்க வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான நேரம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைச்சிரும். ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா. அந்த வகையில் அடுத்ததா ஜடேரி வேல்முருகன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் காதலில் விழுந்தேன் அந்த படத்துலேருந்து பாட்டு வந்து பாருங்கள், சூப்பருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதுவும் அந்த படத்தில் சுனைனா அறிமுகமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி எப்படி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நினைவுகள். சையத் முகமது, அவங்க வந்து கிளிகளோடு பயணித்து கொண்டிருக்கிறது பாடல்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தேனி ஹரிராம், அவங்க வந்து எப்படியோ காட்டிலையும் மரத்துலேயும் தூங்கிட்டு இருந்த மயில், குயில், குருவி, காக்கா, கிளி, கொக்குன்னு எல்லாத்தையும் கூட்டு வந்து அதுகளை வந்து சோகுக்குள்ளே கத்த விட்டுட்டீங்க, எங்களுக்கு காது காது பஞ்சர் ஆயிடுச்சு, வேற என்ன அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பறவைகள் வந்து இங்கே அப்படி இப்போ பாடினது வந்து அவருக்கு காது பஞ்சர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு போட்டு சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் பொன்மாலை வணக்கத்தையும் கூடவே சொல்லியிருக்காரு. டிவி கணேஷ் அவங்க வந்து நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்காங்க, நிகழ்ச்சி மிக சிறப்பு, கிளீன் வரக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாம் பரபரப்பு பறக்குது அப்படின்ட்டுருக்கிறாங்க. ஆர் செல்வகுமார், அவங்க வந்து ஒரு பூ, ரோஜா பூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகமது பிலால் சி, அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசக்குழி ஜான் பீட்டர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் வட்டம் அங்கேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு போட்டு பாடல்கள் அருமை. அதுக்கப்புறம் வாழ்த்துகள் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வனிதா தீநகர்லேருந்து மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து வணக்கம் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், பச்சை கிளி முத்துச்சரம் அந்த பச்சை கிளிக்கு ஒரு எல்லாமே சூப்பருங்க, கிளி பாட்டு தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்திருக்கக்கூடியவர்கள் ஆர் ரமா, டிநகர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ரமா ரவி. இன்றைக்கி வந்தது எல்லாமே கிளியுடன் பல பறவைகளோடு வந்துச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னும் பல பறவைகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. ஆமாம், அதுவும் இருக்குது, மைனாக இருக்குது. அப்புறம் வேறு யார் வந்திருக்காங்க, கலை துரைராஜன், அவங்க வந்து சுந்தர பெருமாள் கோயில் அங்கேருந்து கலை துரைராஜன் வந்திருக்காங்க. 3 பாட்டு ஓடிடுச்சு, இனி பொறுமையாக பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சிறகுகள், அதாவது அவங்க க்ளூவாக கொடுத்துருக்காரு, மூக்கு மட்டும் சிவப்பாக இருக்கும் ஆனால் சிறகுகள் பச்சையாக இருக்கும், அப்படி தான் நினச்சேன், வேணாம் இப்படி சொல்லலாம், கிளி கிளி கிளி கிளி எல்லாமே கிளி தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதே தான் கிளி கிளின்னு சொல்லி அவரும் போட்டிருக்காரு, பரவாயில்ல, க்ளூலாம் கொடுத்துருக்காரு. கமலாவரதன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரவணன் ஆர் ராமலிங்கம், அவங்க மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. நாகராஜன், அவங்க வந்து எங்கள் ஸ்டைலில் வந்து கலமர்தூர் நாகராஜன் வந்திருக்கேன், ரா நாகராஜன் வந்திருக்கேன், நான் பிருந்தா நாகராஜன், இவங்களாம் இணைந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, குடும்பத்தோட உளுந்தூர்பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாங்களாம் குடும்பமாக கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக கேஎம் கடன் எம்ஜி செல்வகுமார் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னுமே சிலர்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு

0: ஜெஸ்ஸி கிஃப்ட் குரலில் வைரமுத்து வரியில் வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் மொழி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

ஒத்திகை பார்த்துக்கிறது நல்லது. இப்படி இருக்குமா, இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம், இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ரெண்டு நிகழ்தகவுகள் அடிப்படையில் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும்போது இப்படி நடந்தால் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒத்திகையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில நேரங்கள் நல்லது. அதுவும் எங்கே நம்ம ஒத்திகை பார்ப்போம் அப்படின்னா நேரில் போயெல்லாம் ஒத்திகை பார்க்க முடியாது, மனசுக்குள்ளேயே தான் பார்ப்போம். அதே போல் இங்கேயும் மனசுக்குள்ளே ஒரு ரகசிய அறைக்குள்ளே ஒத்திகை பார்க்குறாங்களாம். ஏன் கேட்டுருவோமா?

0: பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் தாமரை வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இதமான இசையில் பச்சை கிளி முத்துச்சரம் படத்துக்காக அந்த இனிய பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: 3:40 இரண்டு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 2020 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் திரைப்படங்களில் சில படங்கள், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விஷால், நடிகர் விஷால் அவங்களுடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் வரும். நிறைய படங்கள் அதை பார்த்துருப்போம், இல்லை ஒரே படத்தில் பல வாட்டி சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனால் அந்த வசனங்கள் நிறைய படங்களில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்குது. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீயும் கேளையா அப்படின்னு ஒரு பாட்டு அவர்களை கேட்டிருப்பீங்க. அதில் அந்த அக்கா வந்து தன்னுடைய கதையை சொல்லுவாங்க. அதில் அவங்க ஊர் வந்து நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன், தூத்துக்குடி பொண்ணையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் அந்த பாட்டில் முழுக்க நான் எப்படி அங்கேருந்து இங்கே வந்து இப்போ எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் விழாவிரியாக சொல்லுவாங்க. இப்போ அந்த பாட்டை தான் கேட்க போகிறோமோ அப்படின்னா இல்லை, அந்த அக்கா எப்படி தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்களோ அதே போல் இங்கேயும் ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கூடவே எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்கிறாரு. கேட்டுருவோமா
1: ஐயா?

0: புளியங்குளம் வேல்மயில், புளியங்குளம் கண்ணன், இவங்களுடைய குரல்களில் பெருமாள் வாத்தியார் அவருடைய வரியில் சந்தோஷ் நாராயணுடைய அற்புதமான இசையில் பரியேறும் பெருமாள் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: பாட்டு பொங்கல்
3: சொல்
4: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853. மற்றொரு எண் 2838-98-78-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: நூற்று 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று 3:46 14 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில தான் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் ஒரு துறையில் உச்சபட்ச திறமையை கொண்டிருப்பார். ஆனாலும் சில நேரங்களில் அந்த திறமையில் ஒரு புள்ளியை கூட அவரால் வெளிப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சூழல் அப்படி இருக்கும். அது வந்து பல துறைகளுக்கும் நம்ம பொருத்தலாம். இப்போ ஒரு நல்லா ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு நபராக இருப்பார், திடீர்னு ஒரு 4 பேர் முடி பாடுங்க அப்படின்னா பாட மாட்டார். அதே தான் நல்லா பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க, திடீர்னு ஒரு 5 பேர் முடி பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. அதே தான் இங்கேயும் விஷயம். இங்கேயும் சொல்கிறாங்க ஒன்றுமே பேச தோணலை அப்படின்றாங்க. ஏன் தோணலை கேட்டுருவோமா?

நமிதா பாபு, பிரசன்னா ராவ் குரல்களில் மணி அமுதவன், வரியில் எஸ் என் அருணகிரி அவங்களுடைய இசையில் அந்த அருமையான பாடல் சண்டி வீரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். மூன்று மணி 51 நிமிடம் 27 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கிறீங்க, அதுவும் என்னன்னு சொல்லி படிச்சிருவோம். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் முகமது சிப்லால், அவங்க வந்து 90s பாடல் போடுங்க சார் அப்படின்ட்டு இருக்கிறீங்க, அதுவும் வரும், ஆனால் இந்த நேரத்தில் இல்லை, அதற்கான நேரம் அடுத்தடுத்து வரும், காத்துருங்க. இப்போ வந்து நம்ம 2000s to 2020 பாடல்களை கேட்டுட்ருக்கோம், எல்லா பாடல்களும் வரும் சார், ஓகேங்களா. கார்த்திக் சோழா அவங்க வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கடற்கடராக முன்ன விட்டுருக்காங்க. அப்புறம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பரியேறும் படத்தில் வந்த பாட்டு சூப்பருங்க, ஆலங்காடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நான் கார்த்திக் சோழா வந்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போது அந்த பாட்டு வந்துச்சு இல்லையா வணக்கம்ங்க, அந்த பாட்டை இப்போ தான் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை முதல் முறையாக கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க, ஓகே. நானுமே கூட ரொம்ப நாளாச்சு படம் பார்த்தப்ப கேட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் மைண்டில் இல்லை. சுபாஷ் அவங்க வந்து மதிய வணக்கம் சொல்லி எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை சுபாஷ் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராஜா எம் அவங்க வந்து அனைத்து பாடல்களும் அருமைன்னு போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்தினி அவங்க வீட்டில் நல்லா சுட சுட பல ஐட்டங்களை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு ஃபோட்டோ எடுத்து காந்தேத்துறாங்களா இல்லை நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை அங்கேருந்து திருஞானம் தினா ரமேஷ், அப்புறம் சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா, வர்ண இவங்களாம் வந்து குடும்பத்தோடு நாங்களாம் கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பஞ்ச் லைனையும் டேக் லைனையும் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்த பெயர்கள் தான். நடராஜன் சுப்பையா சிறுவயது நினைவுகளை இந்த மூலம் நிகழ்ச்சி மூலம் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நினைவுகள் ஏதோ ஒன்று துண்டப்பட்டு விட்டது போல்

நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா நாங்களும் உங்கள் சிறு வயசு ஞாபகம் என்னன்னு சொல்லி பார்த்து கேட்டு சந்தோஷப்பட்டிருப்போம். சரி, அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன பேர்கள் தான் வந்துட்டுருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை அவங்களும் வந்து காரைக்காலேருந்து வந்திருக்கேன், குடும்பத்தோடு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பிஆர்எம் சுந்தர் திருப்பூர் பிஆர் மோகன சுந்தரம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் வந்திருக்காங்க அவ்வளோதான், கிட்டத்தட்ட உங்களுடைய பெயர்களை எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம எங்கேருந்து பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேட்டி கிராமம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அந்த பட்டுச்சட்டை வேட்டி, இல்லை வெள்ளை கலர் வெள்ளைச்சொக்கா, இல்லை பல கலர்களில் திருவிழா டைமில் போட்டுக்கிட்டு அப்படியே நீளம் பச்சை அப்படி பல கலர்கள் மேலே சொக்காயை போட்டுக்கிட்டு அடியில் ஒரு வேட்டி கட்டிருப்பாங்கள்ல, அதே போல் இங்கேயும் ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு வராரு. எதுக்கு வராரு கேட்டுருவோமா?

0: வி எம் மகாலிங்கம் அனந்து குரல்கள்ல, ஆர் தனிக்கொடி அவங்களுடைய வரியில, ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய அற்புதமான இசையில கொம்பன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
3: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
4: வர்ணஜாலம், விபித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் இணையவிருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து விளையாட்டு நிகழ்ச்சி, தமிழில் விளையாடு அப்படிங்கிற ஆட்டத்தை தான் ஆட போகிறோம். அது என்னப்பா தமிழ் விளையாடு, இது வரைக்கும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, 6 தலைப்புகளில் உங்களுக்காக கேள்விகளை நான் அள்ளி எடுத்துட்டு வந்திருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கிள்ளி நம்மகிட்ட கொடுத்தீங்கன்னா, அதுலேயும் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது எனக்கு சொன்னீங்கன்னா, உங்களுக்கான கேள்வியை நான் கொடுப்பேன், பதில் சொல்லி நாம் விளையாடலாம். அவ்வளோதான். இப்போது அது என்ன 6 தலைப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, 4 ஆப்ஷன்கள் தெரிவுகளை கொடுத்துட்டு எது மிகச்சரியானது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வார்த்தைகளில் ஒற்றுமை தொடர்பு கண்டுபிடிக்கிறது, ஒரே மாதிரி 4 வார்த்தைகள் இருக்கும், அதில் ஏதோ ஒரு ஒற்றுமை ஒளிஞ்சிருக்கும், அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியே வார்த்தைகளில் வேற்றுமை தொடர்பு அறிதல், 4 வார்த்தைகள் கொடுப்பேன், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும், ஏன் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் காரணத்தோடு நமக்கு நீங்கள் சொல்லணும், சரிங்களா? அதன் பிறகு குறிப்பறிதல், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி 5 குறிப்புகளை கொடுப்பேன். அந்த முதல் குறிப்பு கடினமாக இருக்கும், போக போக குறிப்புகள் எளிமையாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த குறிப்பு வந்து கண்டுபிடிக்கிறீங்களோ, 2வது குறிப்பு 3வது குறிப்பே கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மிகச்சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதன் பிறகு சரியா தவறா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது சரியா தவறா அப்படின்னு கேட்பேன். சரின்னா சரி, தவறுனா தவறு அப்படிங்கிறதையும் சொல்லணும். கணித ஆட்டம், இது என்ன கணித ஆட்டம் அப்படின்னா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இப்படி சின்ன சின்ன கணக்குகள் கொடுத்துருப்பேன். சில நேரங்களில் எல்லாமே கூட்டியும் இருக்கும், எல்லாம் அப்படி கலவையாகவும் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களால் முழுசாக முடிக்க முடிஞ்சால் முடிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும், சரிங்களா? இந்த கணக்கு வேணும் அப்படிங்கிறவங்க தேவைப்பட்டால் பேனா பென்சில் பேப்பர் கால்குலேட்டர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியை அழைக்க வேண்டிய எண்களை சொல்கிறேன். 2 எண்கள் இருக்கிறது. முதல் எண் 2952508533 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 2838 971 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண்.

0: பெண்கள் மறுபடியும் உங்களுக்காக 2952-0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர், இன்னும் ஒரு நம்பர் 2838-9871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மாட்டாதீங்க, இல்லை வேறு பேசிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் ஒருவர் இணைகிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம். இணைப்புல வந்துருக்கீங்க, பேசலாம்.
1: ஹேமா சார்.
0: ஹேமா, எங்க இருந்து வந்திருக்கீங்க மேம்?
1: சென்னை நூம்பல் சார்.
0: சென்னை நூம்பல். ஹேமா சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு கணிதம் கொடுங்க சார்.
0: எளிமையா வேணுமா கடினமா வேணுமா எப்படி வேணும்?
1: சிம்பிளா
0: வச்சுக்கலாம், பரவாயில்ல. எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ பண்ணுங்க போதும். சரி, உங்களுக்காக ரொம்ப எளிமையாவே கேக்குறேன். நீங்க ஒரு உணவகம் வச்சிருக்கீங்க, அதுல வந்து நீங்க தேநீர் விக்கிறத இப்ப நீங்க வேலையா இப்ப பண்ண போறீங்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு 200 கப் தேநீர் வந்து நீங்க வியாபாரம் பண்றீங்க. ஒரு கப் தேநீர் தயாரிக்க 5 ரூபாய் செலவாகிறது, 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க. கடையில மின்சாரம் அப்புறம் மத்த செலவுகள் அப்படின்னு சேர்ந்து ஒரு 300 ரூபா இருக்குது, ஓகேங்களா? ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவு? இப்போ 30 நாட்கள் இப்படியே ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்த நிகர லாபம் எவ்வளவு, சரிங்களா? முதல் ஸ்டெப் அந்த கப்பு, அதாவது அங்க இருந்து வாங்க. தேனியா தேனீரா?
1: தேனீர்.
0: எனக்கு தேனீன்ற மாதிரி கேட்டுச்சு, தேனி. சரி, ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, டீ டீ. அஞ்சு ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து செலவு பண்றீங்க, 10 ரூபாய்க்கு விக்கிறீங்க.
1: 5 ரூபாய்க்கு செலவு பண்ணி 10 ரூபாய்க்கு விற்றோம்னா 200 ரூபா.
0: 200 ரூபாயா? இப்ப சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குது?
1: 1000 ரூபா
0: கிடைக்குதா?
1: அட்டகாசம்
0: இப்ப கால்குலேட்டர் பேப்பர் பேனாலாம் வேணுமா? வேண்டாம். சூப்பர், அவ்வளவுதான், சரியா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். எப்படி சொன்னீங்கன்னு டக்கு நீங்களே சொல்லுங்க. 1000 ரூபா 200 10 2000 ரூபா 1000 ரூபா லாபம். ஒவ்வொன்றா நீங்க கிளியர் பண்ணுங்க, உங்களுக்கான விடைகள் தன்னாலேயே கிளியர் ஆயிரும், சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்கிறது கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்க சார். ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்க சார், என்ன தலைப்பு பாட்டு சொல்லுங்க, என்ன இது கணக்கா? உங்க வாய்ஸ் ஆனால் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்க முடியுமா? சரி, எனக்கு எங்கோ இருந்து கேட்குற மாதிரி இருக்கு, பரவாயில்ல. கணக்கு எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: விற்பனைக்கு அப்புறம் அரசு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியா 12% வசூலிக்கிறது. 12%
0: பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டியா நீங்க பே பண்றீங்க. ஒரு மின் விசிறி மீதான வரி எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு நாளில் விற்கப்படும் 10 மின் விசிறிகளுக்கு கடைக்காரர் செலுத்தக்கூடிய மொத்த வரி எவ்வளவு? ஒரு மின் விசிறிக்கு சொல்லுங்க, அப்புறம் 10க்கும் சேர்த்து சொல்லுங்க, முடியுமா?
2: ஒரு ஃபேன் 2000 ரூபாய்க்கு வாங்கி 2500 ரூபாய்க்கு விற்கிறோம்.
0: ஆமா,
2: 500 ரூபாய் லாபம்.
0: ஓகே,
2: 500 × 10 5000 ரூபாய்.
0: இருங்க இருங்க, 500 ரூபாய் லாபமா?
2: ஆமா.
0: அப்புறம் நீங்க வரி செலுத்துறீங்கல்ல?
2: இல்ல, அதான்
0: சொல்றேன். முதல் கேள்வி இருக்குல்ல, ஒரு மின் மின்

0: மின்விசிறி மீதான வரி எவ்வளவு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. ஒரு மின்விசிறிக்கு மேல சொல்லுங்க.
1: 60 ரூபாயா?
0: சொல்லுங்க ஒரு முறை.
1: அதாவது ஒரு ஃபேனுக்கு வந்து நமக்கு 500 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி 2500 ரூபாய் விற்கிறோம். 500 ரூபாய் ஒரு ஃபேனுக்கு லாபம்.
0: லாபம்லாம் நான் கேட்கவே இல்லை, இருந்தாலும் சொல்றீங்க, பரவாயில்ல சொல்லுங்க.
1: அதான் நமக்கு கூட கிடைக்கிறது 500 ரூபாய், 12% டாக்ஸ் வந்து 300 ரூபாய். ஸோ 10 ஃபேனுக்கு வந்து நம்ம வந்து 3000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கட்டணும், பேலன்ஸ் தான் நமக்கு.
0: சூப்பர். இப்போ 3000 ரூபாய், 300 ரூபாய், 3000 ரூபாய் அப்படிங்கிறது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி, கலக்கிட்டீங்க. அவ்வளோதான், நம்ம கேட்கல அப்படின்னாலும் கேட்காத ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க, அதில் நமக்கு 500 ரூபா கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் அட்டகாசம். இப்படி தான் கணக்கு அப்படின்னா சும்மா அக்கு வேற ஆணி வேற பிரித்து நமக்கு தெளிவாக சொல்லணும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேர் சொல்லுங்க. எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்? சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், சரியா தவறா, கணித ஆட்டம், சொல்லுங்க. விவசாயம் பத்தியா? ஓகே, உங்களுக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்கேன், கேட்டுடலாமா? வேற்றுமையிலிருந்து கேள்வி. முதல் வார்த்தை களிமண், இரண்டாவது வார்த்தை வண்டல் மண், மூன்றாவது வார்த்தை மணல் மண், நான்காவது வார்த்தை கரிசல் மண். இது எல்லாமே மண் சார்ந்ததுதான், ஆனா ஏதோ ஒண்ணு மாறுபட்டிருக்கு, வேறுபட்டிருக்கு, என்னன்னு முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. மாறி இருக்குன்றீங்களா? என்ன காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா?
2: களிமண்ன்றது வந்து நம்ம கடி மாதிரி அப்படியே உருண்டையா கூட செய்யலாம். மத்ததெல்லாம் வந்து அப்படியே நம்ம புட்டு மாதிரி உதிரி உதிரியா இருக்கலாம்.
0: மத்ததெல்லாம் அப்படியே உதிர்ந்து போயிரும், ஆனா களிமண் மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி டிசைன் பண்ணி ஏதாவது விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றீங்க.
2: பண்ண முடியுமா?
0: ஓகே, இது இது ஒரு நல்ல வேறுபாடு தான், ஆனால் நான் இதை நினச்சி அதை கேள்வியை ரெடி பண்ணல. இதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது, முடிஞ்சால் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இல்லை, இந்த களிமண் கிடையாது, வேற.
2: சரி, அப்படின்னா வண்டல் மண்.
0: வண்டல் மண், இதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள், என்ன என்ன காரணமாக இருக்கும்ன்ட்டு.
2: வண்டல் மண்ணுனாக்கா இங்கே வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி போனாலும் அது வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், தண்ணி
0: போய்கிட்டே இருக்கும்.
2: ஆமாம், தண்ணி குடிக்கிறது கம்மியாக இருக்கும் சார். அதில்
0: ம்
2: கொஞ்சம் குடிச்சு மீதி இத்தனை நாள் அப்படினால வந்து நம்ம சாதாரணமா காவ நம்ம வாய்க்கால போற மாதிரி போயிட்டே இருக்கும்.
0: சரி, அப்படி வர்றீங்க,
2: அது ஒண்ணு.
0: ஓகே,
2: எனக்கு
0: புரியல. இல்லை, இரண்டு மண்ணுமே இல்லை, இன்னும் ரெண்டு தான் இருக்கு, அதை நான் வேற யார்ட்டையா கொடுக்குறேன். சரிங்களா?
2: நன்றிங்க,
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, ஆனா காரணம்லாம் நல்லா அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அப்படி கேட்டுட்டு இருங்க, யாராவது சொல்றாங்களான்னு
2: பார்ப்போம்.
0: நன்றி சார், நன்றி சார். இப்போது அதில் இரண்டு மண் வகைகளை பற்றி அவர் சொல்லிட்டாரு, இன்னும் இருக்கிறது மணல் மண், கரிசல் மண் தான் இருக்குது. இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியும், நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாங்க. ஆனால் மேலோட்டமாக யோசிக்க வேணா, கொஞ்சம் ஆழ்ந்தே யோசிங்க. ரொம்ப ஆழ்ந்தெலாம் யோசிக்க வேணா, அந்த மண் வகைகளை பற்றி கொஞ்சம் அப்படியே துல்லியமாக யோசிச்சோம்னா கிடச்சிரும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கள், இணைப்பில் வந்துட்டீங்க, பேர் ஊர் சொல்லுங்கள்.
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன்.
0: கேள்விக்கு போலாமா? நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெகிழி மேஜைகள், அதாவது பிளாஸ்டிக் டேபிள்ஸ், சேர்ஸ் எல்லாம் இருக்கு, பிளாஸ்டிக் நெகிழி மேஜைகள், நாற்காலிகள், நெகிழியால் செய்யப்பட்ட மேஜைகள், நாற்காலிகளை பத்தி தான் கேள்வி. அதிக எடையை தாங்கும் போது முறிந்து விடாமல் லேசாக வளைந்து கொடுப்பது, அப்படி நடக்கும் பாத்தீங்களா? நம்ம வெயிட்டான ஆள் உட்காரும் போது உடனே உடஞ்சிடாது, கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். அதுதான் கேள்வி. அவற்றின் மீதான மீள்தன்மை வரம்பு, அதாவது எலாஸ்டிக் லிமிட் வந்து ரொம்ப அதிகம், அப்படிங்கறனால தான் அது வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
3: ஆமா சார், அது இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுதுன்னா உட்காரும்போது புஷ் ஆகி அப்படியே ஸ்பிரிங் மாதிரி வளையுது பாருங்க.
0: ஆமா, ஒரு

0: அளவுக்கு மேல போச்சுன்னா டபக்குன்னு பொழந்துட்டு புட்டுக்கும்.
1: ஆமா இல்ல, என்ன மாதிரி ஆளு உக்காந்தாலும் ஒண்ணி ஆகாது, நான் ஒண்ணியா இருப்பேன்.
0: நீங்க இப்ப என்ன கிலோன்னு சொல்ல வரீங்க? ஒரு காலத்துல நான் எங்க வீட்டுல சேர்ல உட்காரும் போது உடையில எங்க அண்ணா உட்காரும்போது உடஞ்சு, அதுக்கப்புறம் அந்த சேருக்கு வயசாயிருச்சு, நானே உட்காந்து உடஞ்சு போயிருச்சு. இப்ப ஏன் இடையில நான் சொல்ல மாட்டேன், அதுதான் விஷயம்.
1: எனக்கு
0: தெரியும் இருப்பீங்க, என்ன சார் இருக்கு அப்படி கண்ணு முடிச்சுட்டு கணக்கு போடுறீங்க.
1: எடுத்துறீங்க.
0: முயற்சி பண்ணுங்க, கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அடுத்த நாள் அப்படின்ட்டு சந்தோஷமா போக வேண்டியதான். ஓகே, நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா நாளைக்கு மறுநாள் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டுலாம் உட்காந்துடக்கூடாது. ஒரு நாள் முழுக்க அப்பப்போ நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு தான் இருக்குது, நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். அதனால் இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம், மகிழ்ச்சியாக இருக்கிறமா அதுதான் முக்கியம். ஓகே, இப்போ உங்களுக்காக மகிழ்ச்சியை நான் ரயிலில் கொண்டு வரேன். எங்கேருந்து கொண்டு வரேன்? மெட்ரோ ரயிலிருந்து கொண்டு வரேன். கேட்டுருவோம்.

0: விக்ரம், கீர்த்தி சுரேஷ், குரல்கள தேவி ஸ்ரீ பிரசாத் எழுதி இசையமைத்த அந்த அட்டகாசமான பாடல் சாமி ஸ்கொயர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் குணந்தன் பேசுகிறேன். நீலா

0: கேட்காதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
3: ஆம் நண்பர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தான் இணைந்து, வர்ணஜாலமா மன்னிச்சிடணும், வர்ணஜாலம் இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வர்ணஜால எஃபெக்ட்டு இன்னும் வீசிகிட்டு இருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேரை சொல்லுங்கள் மேம்.
5: மதுரையிலேருந்து புஷ்பலதா பேசுகிறேன்.
3: மதுரையிலேருந்து புஷ்பலதா, அருமையாக இருக்கும், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறோம்.
5: என்ன
3: தலைப்பு வேணும் சொல்லுங்க. கணக்கு தான் வேணுமா?
5: ஏற்கனவே
3: ரெண்டு கணக்கு நான் போடல, நீங்க தான் போட்டீங்க, அந்த நண்பர்கள் போட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எளிமையா கடினமா எப்படி வேணும்?
5: எப்படி வேணாலும் கொடுங்க சார்.
3: சரி, மதுரையில நீங்க வந்து மெயின் சிட்டில இருக்கீங்களா, கிராமத்துல இருக்கீங்களா, உள்ளுக்குள்ளயா?
5: நாங்க கிராமத்துல தான் சார்.
3: கிராமம் அப்படின்னா கோழி எல்லாம் வளர்ப்பீங்க அப்படிதானே?
5: கோழி நான் வளர்க்கல, பக்கத்துல நிறைய.
3: சரி, ஓகே. இப்ப நீங்க கற்பனைக்கு ஒரு கோழி பண்ணை நீங்க வச்சிருக்கதா நம்ம நினைச்சுப்போம்.
5: சரி,
3: ஒரு நாளைக்கு உங்க பண்ணையில 500 முட்டைகள் உற்பத்தி ஆகுது.
5: சரிங்க சார்.
3: 10% முட்டைகள் உடைஞ்சு போயிருது. 10% 500 முட்டைகள் உற்பத்தி பண்றீங்க. ஒரு நாளைக்கு

0: கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளோ? இது முதல் கேள்வி. ஓகேயா? இன்னும் மீதி இன்னும் ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் முடிச்சிடுறேன். இப்போ முட்டைகளை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு தீவனம் வாங்குவோம் இல்லையா கோழிகளுக்கு, அந்த தீவனம் வாங்குறதுக்காக நமக்கு ஒரு நாளைக்கு, அதாவது தினசரி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா செலவாகுது. ஒரு நாளைக்கு தான், இப்போ ஒரு நாளுக்கு பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு நாளுக்கு நமக்கு வந்து வருமானம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். முதல் விஷயம், தீவனத்துக்காக நமக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபா செலவாகுது. இப்போ நமக்கு எவ்வளோ வந்து நிகர லாபம் கிடைக்கும்? மொத்த வருமானம் எவ்வளோன்னு சொல்லணும், நிகர லாபம் எவ்வளோன்னு சொல்லணும். அந்த செலவை கழிச்சு
1: சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க.
0: சொல்லுங்க,
1: அதுல எத்தனை சதவீதம் போயிருந்து சொல்றீங்க?
0: 10% வீணா போயிருது.
1: அப்ப 50 ஒரு நாளைக்கு 500 ரூபானா 50 போயிருது சார், 450 ரூபா இருக்கு.
0: சிறப்பு அட்டகாசம் சொல்லுங்க.
1: அதுல அடுத்து சொல்லுங்க சார்.
0: அடுத்து வந்து மொத்த வருமானம் அவ்வளவுதான், 450.

0: பேனா வச்சிருக்கேன்.
1: வச்சிருக்கீங்க, அதான் நல்லது. சில நேரங்கள்ல
0: கொஞ்சம் டியூப் லைட் அது வந்து டக்குன்னு,
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து வெளிச்சம் வருதா அதான் நமக்கு வேணும். டியூப் லைட்டா, குண்டு பல்பா, இல்ல எல்இடி பல்பெல்லாம் நமக்கு தேவையில்ல. வெளிச்சம் வருதா அவ்வளவுதான். இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. சரி, இப்ப எனக்கு வந்து நீங்க வந்து பிரகாசம் எல்லாம் விடுங்க, வெளிச்சம் அவ்வளவுதான். இப்ப நீங்க எப்படி கணக்கு போட்டீங்கன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க
0: சார். அது முட்டை, அது ஒரு நாளைக்கு வந்து 500 முட்டை வந்து எனக்கு கிடைக்குது.
1: கிடைக்குது
0: அதுல 10% வந்து கழிவாயிருது. அதுல 50 போயிருச்சுன்னா நமக்கு 450 முட்டை தான் கிடைக்குது.
1: சரி,
0: அதுல ஒரு முட்டை 6 ரூபா அப்படின்னா 450 இந்த 6 பெருக்குனா 2700 நமக்கு கிடைக்குது.
1: சிறப்பு
0: அதுல இந்த 1500 வந்து செலவு, மின்சாரம் வருதா அந்த கோழி பண்ணையில எனக்கு செலவு. 2700 1500 கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு கிடைக்கக்கூடியது 1200.
1: அட்டகாசமோ அட்டகாசம், அவ்வளவுதான். இதை விட என்ன வேணும்? சூப்பருங்க, நன்றி.
0: நன்றி,
1: கலக்கிட்டீங்க, கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க கணக்கை அவங்களாவே தெளிவாக புரிய வச்சிட்டாங்க. இதுக்கு மேலே புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. சூப்பர், அவ்வளோதான். மொத்தமாக நமக்கு வந்து 2700 மொத்த வருமானம். அதில் நமக்கு செலவு 1500 போச்சுன்னா 1200 அப்படிங்கிறது தான் நிகர லாபம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்கள் சார், பேர் ஊர் சொல்லுங்கள்.
2: கும்பகோணம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
1: பாபுராஜபுரம் அங்கேருந்து முகமது இக்பால். சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். கூர்மையாக்கும் போது கத்தியினுடைய விளிம்பில இருக்கக்கூடிய அந்த உலோகம் தேய்ந்து அகன்று மெலிதாவதுதான் கூர்மைக்கு காரணம். அதாவது கத்தி கூறாவதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், அது அதுதானா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம் வீடுகளின் சமையலறையில் உள்ள துருப்பிடிக்காத எஃகு கத்திகளை தீட்டி கூர்மையாக்கும் போது கத்தியின் விளிம்பில் உள்ள உலோகம் தேய்ந்து அகன்று மெலிதாவது தான் கூர்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: சரிதாங்க.
1: சரிதான்றீங்களா?
2: ஆமாங்க.
1: எப்படி சொல்றீங்க, கத்தி ஏதாவது தீட்டி இருக்கீங்களா?
2: தீட்டி
1: தானே வேலையை பாக்குற அப்படின்றீங்க.
2: ஆமா.
1: ஓகே, மிக சரியான பதில், வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அவ்வளோதான், இது வந்து நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய வேலை தான். இதெல்லாம் கேள்வியானால் ஆமாம், சில நேரத்தில் குழப்பும்படியாக கேட்போம். அதனால் கத்தி வந்து எப்படி கூறாகுது அப்படின்னா, அது முனையில் ரெண்டு பக்கமும் தேய்ந்து அதனுடைய அந்த பரப்பளவை நம்ம குறைக்கிறோம். ரொம்ப ஒரு ரொம்ப முனை போல் குறுக்கி வைக்கிறனால தான் பொருட்களை வெட்டுக்கிறது. இது எதுக்கு அப்படின்னா, போன வாரம் பல்லாவர சந்தையில் கத்தி வாங்க போனேன். கத்தி வாங்க போகும்போது ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி உள்ள அந்த கத்தி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே எடுத்து பார்த்தா மொட்டையாக இருந்துச்சு, எல்லா பக்கமும் பிளைனாக இருந்துச்சு. என்னங்க வெட்டுற மாதிரியே இல்லை அப்படின்னாரு. அப்படின்னு நான் கேட்கும்போது, நீங்கள் தான் சார் போய் சாணம் பிடிச்சிக்கணும், இது சாணம் பிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் ரொம்ப நாள் உழைக்கும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த எஃபெக்ட்டில் வந்தது தான் இந்த கேள்வி. அதாவது கத்தி கூறாக வருது எப்படி அப்படின்னா, நம்ம தேய்ச்சி கூர் பண்ணோம் அப்படின்னா அந்த பரப்பளவு குறைஞ்சி விளிம்பில் ரொம்ப மெலிதாக தேஞ்சு போய் கூர்மை கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிறது
3: போதுதான் சார்.
1: சொல்லுங்க சார், வந்துட்டீங்க.
3: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன்.
1: பி எம் சரவணன், சொல்லுங்க சார்.
3: ஆமாம் சார.
1: என்ன தலைப்பு?
3: சரியா தவறா கொடுங்க சார்.
1: சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
3: எளிமையா கொடுங்க சார்.
1: சரி, ஓகே. துணிலாம் தச்சிருக்கீங்களா? கூர்மையான முனையை விட தடிமனாக இருக்கும் பாத்தீங்களா? அதாவது முனையை விட ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப அதை பத்தி தான் விஷயம். அதாவது அது அப்படி தடிமனாக இருப்பதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்றேன். நூலை கோர்ப்பதற்கு மட்டுமே தவிர இயற்பியல் சார்ந்த வேறு எந்த காரணமும் அதுல இல்ல. நூலை கோக்கறதுக்கு மட்டும்தான் அப்படி தடிமனா வச்சிருக்காங்க, வேற எந்த காரணமும் இல்லைன்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
3: சரி சார்.
1: சரி அப்படின்றீங்களா? எதனால ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா இல்ல சும்மா சொல்றீங்களா?
3: இல்ல சார், அது கடிமனா இல்லைன்னா வெட்டிடும் சார். ரைட்டு,
1: வெட்டிடுமா?
3: தவறு
1: தவறு.
3: ஆமா சார்.
1: இல்ல புரியல எனக்கு, மறுபடியும் சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, சரின்னு இப்ப தவறுன்றீங்க, சரியா தவறா அத மாதிரி சொல்லுங்க.
3: நூலு கோக்கும் போது வெட்டிடும் சார்.
1: கோக்கும் போது வெட்டிடும்?
3: ஆமா.
1: ஓகே. ஓ, நம்ம நூலை வந்து உள்ள அதுக்குள்ள செலுத்தும் போதே அது வந்து வெட்டிடும் அப்படின்றீங்க
3: சார். ஆமா,
1: காரணம் சரி, ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். மிக சரியா தான் சொல்லிட்டீங்க. ஏன் முதல்ல சரியில்ல தவறுக்கு போனீங்க அதை சொல்லுங்க. முதல்ல
3: இல்ல சார், எனக்கு நீங்க போட்டு குழப்பி விடுறீங்க சார்.
1: நாங்க போட்டு குழப்பம்

0: தான் எங்க வேலை, ஏன் குழப்பறதா எங்க வேலை, தெளிவா இருக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்சதையும் அப்படியே ஏதோ ஒன்னு மாதிரி கேக்குறதா எங்களுடைய வேலை. சரி, இப்ப சொல்லுங்க. அந்த நீங்க சொல்லிட்டீங்க, சரிதான், சரிதான், தவறு என்பது சரியான பதில் தான். ஆனா காரணம் என்ன, கொஞ்சம் எனக்கு நெருக்கமா வேணும். அதாவது ஊசி அந்த நூலுக்குள்ள விடும் போதே வெட்டிருமா இல்ல வேற எங்கேயாவது வெட்டுமா அப்படின்னு மட்டும் தெளிவுபடுத்துங்க.
1: இல்ல சார், தைக்கும் போது சார்,
0: தைக்கும் போது நூல் வந்து பிரச்சனை ஆயிரும்.
1: ஆமா சார்.
0: இப்ப வந்து காரணத்தையும் பதிலையும் மிக சரியா அப்படி தெளிவா இன்னும் ஒரு முறை சொல்லுங்க.
1: நூல் அந்த நூல் உரசி உரசி போகும்போது
0: ஒன்னும் தெரியாதுன்ற மிகச்சரியான பதில், வாழ்த்துகள். நன்றி சார்,
1: கலக்கிட்டீங்க.
0: அவ்வளோதான். அதாவது ஊசியை வந்து பின்னாடி ஏன் அப்படி தடிமனாக இருக்குது, முனையை விட தடிமனாக இருக்குன்னா அவர் சொன்ன அந்த காரணம் தான். நம்ம தைக்கும்போது அந்த ஊசியினுடைய முனை அளவே இருந்துச்சுன்னா துணிக்குள்ளே போகக்கூடிய இடைவெளியும் அந்த முனை அளவு தான் இருக்கும். அந்த முனை அளவு போகும்போது அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த பரப்பில் அது மோதி மோதி மோதி நூல் கட்டாய் போயிடும். அதனால தான் கொஞ்சம் அதை விட பெரிதான ஒரு தடிமனான ஒரு அளவில் அந்த ஊசியினுடைய கண் பகுதியை கொடுத்துருக்காங்க. அதனால் துணிக்குள்ளே அது ஈஸியாக போயிட்டு வரும். அப்புறம் முடிச்சு போடும்போது எல்லாம் இருக்குமா பிடிச்சிக்கும். அப்படிங்கிறது தான் ஊசியினுடைய வடிவமைப்பு. அதுக்கு இயற்பியல் காரணம் அதுதான். அதுக்கு பின்னாடி அப்படி ஒரு ஆழமான ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் அந்த கேள்வியை வச்சோம். சாதாரணமாக தான் தெரியும். அதில் மெயினாக பார்க்குறது உராய்வை குறைத்தல். ஊசியினுடைய கண்பகுதி மூலமாக அந்த முனையை விட சற்று தடிமனாக இருக்கிறதுனால அந்த துணியில் இருக்கக்கூடிய நூல் இழைகள் நேரடியாக உரசி தேய்ந்து அருந்து விடாமல் பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் தையல் சீராக அமைகிறதுக்கு அந்த தடிமனான முனை உதவுகிறது அப்படிங்கிறது பின்னால் இருக்கக்கூடிய இயற்பியல் காரணம். சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம். வணக்கம். ஓகே, அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க. சரவணன் ரமேஷ். என்ன ஊர் மட்டும் இன்னும் ஊருக்கா சொல்லுங்க.
2: சரவணா கமலேஷ், தேப்பெருமாநல்லூர்.
0: தேப்பெருமாநல்லூர் எங்க சார் இருக்குது?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் வட்டம் சார்.
0: ஓகே, தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர், அங்க இருந்து வந்திருக்கீங்க.
2: ஆமா சார்.
0: சூப்பர், சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: ஒரு நண்பருக்கு விவசாய சம்பந்தமா கேள்வி கேட்டீங்களா
0: சார். அது பதில் சொல்றீங்களா?
2: சிறப்பு மணல் மண் தான் சார்.
0: மணல் மண் என்ன காரணமா இருக்கும்?
2: அது வந்து தண்ணி அவ்வளவு நிக்காது சார் அதுல.
0: ஓகே, மத்ததுல
2: களிமண்ல நிக்கும். வண்டல் மண் வந்து ஓரளவுக்கு நிக்கும். கரிசல் மண் வானம் பார்த்த பூமி, அதுல விவசாயம் செய்யலாம் சார்.
0: ஓகே, அப்படி வர்றீங்க. இப்ப என்ன, அதாவது மணல் மண் அப்படின்னு சொல்றீங்க?
2: மணல் மண் தான் சார்.
0: ஓகே, காரணம் வந்து விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க.
2: அதுல மூணுதுலயும் விவசாயம் செய்யலாம்.
0: ஓகே, மத்ததுல முடியாது.
2: ஆமா, இதுல வந்து அதிகமா வந்து கள்ளிச்செடி தான் விளையும்.
0: ஓகே, மணல்ல. அமைப்புகள், அதாவது மண்ணில் துகள் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிரிக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் கரிசல் மண் அப்படிங்கிறது தாது, மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்களை பொறுத்து அதை பிரிப்பாங்க.
2: சரிங்க சார்,
0: அதனால் கரிசல் மண் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். சரிங்களா, நல்ல முயற்சி சார், நல்ல முயற்சி, வாழ்த்துகள். ஓகே, வாங்க. ஓகே, நம்ம யோசிச்ச அந்த ஆங்கில் இது தான். அவர் சொன்னதுமே நம்ம ஓரளவுக்கு அதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் அடிப்படை மண் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது களிமண் பார்த்திங்கன்னா மிக ரொம்ப நுண்ணிய துகள்களை கொண்ட மண் அமைப்பு. இது வந்து துகள்கள் ஒன்றுடன் ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதிக அளவில் நீரை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. ஈரப்பதம் குறையும் போது வெடிச்சு போயிடும். இந்த நெல் போட்ட வயல்லாம் பார்த்திங்கன்னா வெடிச்சு வெடிச்சு போயிருக்கும். இது ஒன்று. வண்டல் மண் பார்த்திங்கன்னா களிமண்ணை விட ரொம்ப பெருசாக இருக்கும், மணலை விட சின்னதாக இருக்கும். இந்த நடுத்தர துகள்களை கொண்ட ஒரு அமைப்பு. இது பார்த்திங்கன்னா ஆறுகள் மூலமாக அடித்து வரப்பட்டு படியக்கூடிய வண்டல் மண். அதுதான் முக்கியமாக தாவர வளர்வதற்கு ரொம்ப உயர்ந்த செழுமையும் வளத்தையும் வழங்கக்கூடியது. மணல் மண் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவிலான துகள்கள், துகள்களே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், கடுகு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இந்த துகள்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அதிக இடைவெளிகள் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நீர் எளிதில் வடிந்துவிடும்.

0: நீங்கள் இப்போ எங்கேயாவது இப்போ மணல் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அப்படியே ஜரக்குன்னு உள்ளே போய் காணாமல் போயிடும், எங்கடா அங்கேருந்து தண்ணியை காணுன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ எளிதில் வழிந்து விடும் தன்மையுடையது. ஊட்டச்சத்துக்களை தேக்கி வைக்கக்கூடிய திறன் கிடையாது. அதாவது ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சுன்னா தேக்கி வைக்கலாம், ஆனால் இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால சத்தெல்லாம் அப்படியே போயிடும், கீழே போயிடும். இப்போ அந்த கரிசல் மண் பக்கம் வரோம் அப்படின்னா இது துகள்களினுடைய அளவை குறிக்கக்கூடிய அமைப்பு கிடையாது, மாறாக எரிமலை பாறைகள் சிதைவுற்று உருவாகிறது இதன் மூலமாகவும், அதில் பார்த்திங்கன்னா இரும்பு, மெக்னீசியம், அலுமினியம் இன்ன இது போன்ற கனிம தாதுக்களால் உருவாகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மண் வகை, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி தாதுக்கள் நிரம்பிய அந்த ஒரு இதுதான் இது பார்த்திங்கன்னா கருப்பு பழுவான மண் அப்படின்னு இது அழைப்பாங்க. ஈரப்பதத்தை கொண்ட நீண்ட நேரம் இதுவும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு, அதுதான் முக்கியமான விஷயம். தாதுக்களின் அடிப்படையில் இந்த மண்ணை நம்ம பிரித்து பார்க்குறோம், மற்றதெல்லாம் பொதுவான மண் வகைகள். சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம். வணக்கம், இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசலாம், வாங்க வாங்க சார். உங்கள் வானொலியோட ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு நம்மக்கிட்ட பேசுனீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக பேசிடலாம். சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். ஓகே, அவங்களுக்கு ரேடியோ தான் கேட்க பிடிச்சிருக்கீங்க, உங்ககிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க.
1: ஹலோ,
0: சொல்லுங்க சார். பெங்களூர் எங்கேருந்து? அதான் பேர்
1: சரியா தவறா?
0: இல்லை, பேர் மட்டும் ஒருக்கா சொல்லுங்க.
1: ஹலோ,
0: ஆ, பெங்களூர்லேருந்து பேரை மட்டும் சொல்லுங்க சார், உங்கள் பேர் சரியாக கேட்கல எனக்கு.
1: ஹரிகரன்.
0: ஹரிகரன் பெங்களூர்லேருந்து சொல்லுங்க. சரியா தவறாவில் உங்களுக்கு எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா? ஈஸியா, ஓகே, உங்களுக்காகவே ஓரளவு ஈஸி தான். இப்போ அதே தான், இப்போ நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கேள்வி தான், அந்த பாத்திரங்களை வச்சு தான் கேள்வி. நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஈரமான எஃகு பாத்திரங்கள், எஃகு பாத்திரங்கள் நம்ம கழுவோம்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து நம்ம கழுவி வைப்போம்ல, அது பற்றின கேள்வி. சரிங்களா, உடனடியாக இப்போ நம்ம பாத்திரங்களை கழுவி முடிச்சதுக்கப்புறம் உடனடியாக துடைக்காமல் வைத்தால் அவற்றில் உருவாகும் வெள்ளை புள்ளிகளுக்கு நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாதுக்களே காரணம். அதாவது என்னன்னா, பாத்திரங்களை கழுவோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை நம்ம கழுவோம்ல, கழுவி வச்சிருவோம், நைட்டுக்கு வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு பார்த்தா சின்ன சின்ன புள்ளி புள்ளியா தெரியும், பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? அதுக்கான காரணம் தான் நான் சொல்றேன், அதுல நீர்ல இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாதுக்களே காரணம் அப்படின்னு நான் சொல்றேன், அந்த வெள்ளை புள்ளிகளுக்கு காரணமா இதை சொல்றேன். அது சரியா தவறா? சரின்றீங்களா? எப்படி எப்படி, ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியா இருக்கும் நினைப்பதால் சரியாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். நன்றி. வாங்க, பெங்களூர்ல இருந்து ஹரிகரன். சரியா தான் இருக்கும், நான் நினைச்சா சரியா தான் இருக்குன்னு சொல்லி சரியாவே சொல்லிட்டாரு. ஆமா, அந்த நாமளுமே பார்த்துருப்போம் பல நேரங்களில் பாத்திரங்களை கழுவி காலையில் பார்த்தா அது காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும். என்னடா நம்ம சோப்பு போட்டு கழுவுனமே, சோப்பு ஒரு வேலை போகலையான்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய திட்டுவாங்க. அது யார் பாத்திரம் கழுவுறாங்களோ அவங்க, பாத்திரம் கழுவ சொன்னவர்கள் அவங்க சம்மந்தப்பட்டது. அவங்க வந்து என்னப்பா கழுவி வச்சிருக்கேன், ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் திட்டு வாங்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அது சோப்புனாலையும் நடக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நீரில் இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்லாம் கடின நீர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் தான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு காரணமாகிறது. நம்ம வீடுகளில் சமையலுக்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் கால்சியம், மெக்னீசியம் இந்த தாதுக்கள்லாம் இயற்கையாகவே கரைஞ்சிருக்கும். இந்த நீரை நம்ம அறிவியல் ரீதியாக கடின நீர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்களில் படியுது, ஆவியாதல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி காணாமல் போயிடும் பார்த்தீங்களா, அது காணாமல் போகிறது பேர் ஆவியாதல். அப்படி ஆவியாகி போகும்போது தண்ணி மட்டும்தான் ஆவியாகும், அந்த தண்ணீரில் இருந்த அந்த கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் அது அங்கனக்குள்ளேயே விட்டுட்டு போயிடும். அப்போ பாத்திரத்திலே படிஞ்சு அவங்க கர்ற மாதிரி அடுத்த நாள் வந்து நம்மளை வந்து திட்டுவாங்க வச்சுருவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம், தாதுக்கள் படிக்கிறது. அது படிஞ்சு எக்கு பாத்திரத்தில் ஏதோ ஒரு அழுக்கு மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் உண்மையில் பாத்திரத்தை நம்ம கழுவி தான் வச்சுருக்கோம். ஆனால் தொடச்சி வச்சிட்டோம், கழுவுன பிறகு ஒரு துணியை வச்சு தொடச்சி வச்சு போட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. இல்லாட்டி வினிகர், எலுமிச்சைச்சாறு இந்த மாதிரி அமில பொருட்களை பயன்படுத்தி நம்ம அதை கொஞ்சம் ஈஸியாக அகற்றி விட முடியும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை கழுவி வைக்கும்போது துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பல பலப்பாக புது பாத்திர மாதிரியே இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. கலா சொல்லுங்கள், மேம் எங்கேருந்து? அரக்கோணம். கலா சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்? ஈஸியா கொடுங்க. இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூம் சம்பந்தப்பட்ட கேள்வி, குளியலறை பாத்ரூம் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட கேள்வி. நமது வீடுகளின் குளியல் அறையில ஈரமான தரையில சோப்பு

0: சிவப்பு நீர் சிந்தியிருக்கும் போது மனிதர்கள் வழுக்கி விழுவதற்கு காரணம் சோப்பு நீர் காலிற்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு விசையை அதிகப்படுத்துவது தான் அப்படின்னு சொல்கிறேன். அதான் நம்ம வீட்டில் குளிக்கும்போது சோப்பு தண்ணி கீழே தரையில் படிஞ்சிரும் இல்லையா, அப்படி படிஞ்ச தண்ணியில் நம்ம வழுக்கி விழுவோம். அதுக்கு காரணம் அந்த சோப்பு தண்ணிக்கும் நம்ம காலுக்கும் இடையில உராய்வு விசையை அந்த சோப்பு நீர் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரின்றீங்களா? ஓகே, அதிகரிச்சதுன்னா நம்ம வழுக்கி விழுந்துருவோம் அப்படின்றீங்க.
1: ஆமா சார், அப்படிதான் சார்.
0: சரி ஓகே, வேற யாராவது சொல்றாங்களா நம்ம கேட்போம். நீங்கள் சரி என்பதோட இருங்க, வேற யாராவது சொல்றாங்களா பாப்போம். யாராவது வழுக்கி விழுந்த அனுபவசாலிகள் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து இதுக்கு விடை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி மேம், நல்ல முயற்சி. ஓகே, ஏன் அப்படின்னா சில பல நேரங்களில் வழிக்கு விழுவோம், அதெல்லாம் யோசிக்கும் போது இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு வரும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம். ஓகே, வானொலியை கேட்டுக்கொண்டே இருந்தால் நாம் பேச முடியாது, வாங்க. ஓகே, இப்போதைக்கு நாம் ஒரு பாட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம ஆடலாம். ஓகேயா, பாடல் இதுவும்.

0: செல்மாமே.
1: பிரதீப் குமார் அவருடைய குரல்ல, மோகன் ராஜன் வரியில, ஷான் ரோல்டனுடைய அற்புதமான இசையில குட் நைட் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். இப்பனா குட் ஈவினிங் சொல்லக்கூடிய நேரம்.
2: 102.3 FM. நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தான் இணைந்து நம்ம பதில்களை சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்,
1: திருத்தணி தமிழேந்தி. சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
3: சரியான விடை தேர்ந்தெடு.
1: சரியான விடையை தேர்ந்தெடு. எளிமையா வேணுமா, கடினமா வேணுமா?
3: எளிமையாக.
1: எளிமையாக. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேள்விதான். பாம்பு பத்தி ஒரு கேள்வி.
3: பாம்பா? சொல்லுங்க
1: சொல்லுங்க. ஏன் சின்ன ஒரு நடுக்கம்? உடலில் விஷம் இருந்தாலும், ஒருவேளை அந்த விஷம் அதன் சொந்த வயிற்றுக்குள்ளேயே சென்றால் கூட நச்சுத்தன்மையால் ஏன் உயிரிழக்க நேரிடுவதில்லை அப்படிங்கறதுதான் கேள்வி. பாம்பு விஷமா இருந்தாலுமே, அதனுடைய விஷம் அது வயிற்றுக்குள்ள போனாலும் அதுக்கு எதுவும் ஆவறதில்லை, ஏன் அப்படிங்கறதுதான் கேள்வி. நான்கு தெரிவுகள், அதுல முதல் தெரிவு, பாம்பின் விஷம் என்பது புரதத்தாலான அமிலம், அது வயிற்றுக்குள் செல்லும் போது செரிமான நொதிகளால் உடைக்கப்பட்டு செயலிழந்து விடுவதால் அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம், பாம்பின் கல்லீரல் விஷத்தை உடனடியாக உறிஞ்சி சிறுநீராக வெளியேற்றி விடுவதால் அப்படிங்கிறது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், பாம்புகளின் இரத்தத்தில் பிறந்தது முதலே உலகளாவிய எதிர்ப்பு நச்சு, அதாவது யூனிவர்சல் ஆன்டிவெனம், அதாவது நச்சை எதிர்க்கக்கூடிய பொருள் இயல்பிலேயே கலந்திருக்கிறதுனால அப்படின்னு சொல்றேன் மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், விஷப்பைகளில் உள்ள திரவம் வயிற்றுக்குள் செல்ல முடியாதபடி உள்ள விசேஷ கதவுகள் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றேன். இதுல எது மிக சரியானது? புரதம் சார்ந்தது. தெரியுமா இல்ல சும்மா அப்படி கெஸ்ஸா? புரதத்தாலான ஒரு அமிலம், சோ புரதம் தான். வயிற்றுக்குள்ள போகும்போது அதுவும் ஒரு சாப்பாடு மாதிரிதான் அப்படின்னு வயிறு நினைச்சுக்கிட்டு, ஏங்கிட்டே வரியா நீ, உன்னைய உடைச்சு தூள் தூளா ஆக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ள செல்லும் போது செரிமான நொதிகளால் உடைக்கப்பட்டு செயலிழந்து விடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் புரதம் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நாமளுமே வயிற்றுக்குள்ளே போகும்போது எதுவும் பிரச்சனை ஆகாது. ஆனால் வயிற்றுக்குள்ளே ஏதாவது காயங்கள் இருந்து அந்த காயங்களின் மூலமாக அது ரத்தத்தில் கலந்தால் அப்போ தான் பிரச்சனை ஆகுது. அதனால் ரத்தத்தில் கலந்தால் மட்டும்தான் அது நமக்கு பெரிதளவில் பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் வயிற்றுக்குள்ளே போகும்போது பாம்பினுடைய வயிற்றுக்குள்ளே போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ரத்தத்தில் கலந்தால் நரம்புகளை, திசுக்களை அழிச்சிரும், அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாம்புகள்லாம் வராத அளவுக்கு நாம் பத்திரமா நம்ம வீட்டுக்கு சுற்றி இருக்க இடத்தெல்லாம்

0: கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது வேலையை அது பார்க்கும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், யாரை எங்கே கூப்பிட்றீங்க, பேர் சொல்லுங்கள்.
1: சார், சென்னை நுழம்பூர்லேருந்து ராணி பேசுகிறேன்.
0: நுழம்பூர்லேருந்து ராணி, சொல்லுங்கள் மேம்.
1: ஆமாம் சார்.
0: என்ன தலைப்பு
1: சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். எளிமையாக கேளுங்க சார், சரியா தவறான்னு கேளுங்க சார்.
0: சரியா தவறான்னு கேட்கணும், எளிமையாக கேட்கணும், சரியா தவறான்னு கேட்கணும். ஓகே, உங்களுக்காகவே ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இதை விட ஈஸியான கேள்வி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடிய மசால் வடைகள் மொறுமொறுப்பாக இருப்பதற்கு கடலைப்பருப்பு மாவில் சிறிதளவு அரிசி மாவை சேர்ப்பது அதனுடைய நீர் உறிஞ்சும் தன்மையை குறைப்பதற்கான காரணம். அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அரிசி மாவை சேர்த்தோம்னா நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையை அது வந்து குறைச்சிருது, அதனால தான் வடை முறுமுறுப்பா இருக்குன்னு சொல்கிறேன். அது சரியா
1: தவறா?
0: சரி சார். சரிங்க,
1: சமையல் பண்ணுறேன் சார். ஆமாம்
0: சார், சமையல் பண்ணுறேன், அதனால எனக்கு தெரியுன்றீங்க.
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: அரிசி மாவு போடலன்னா இப்போ என்ன ஆகும்?
1: அரிசி மாவு போடலாம், கிட்டியாக இருக்காது, அது கொஞ்சம் மெதுவாக இருக்கும்.
0: மெதுவாக இருக்கும், மெதுவடி ஆயிருன்றீங்க.
1: ஆமாம்.
0: ஓகே, மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் கலக்கிட்டீங்க. மசால் வடை மொறுமொறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் அரிசிமாவு கலந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அமைலேவ் ஸ்டார்ச், இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, வெப்பத்தின் முன்னிலையில் நீரை வந்து விரைவாக நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அமிலோ ஸ்டார்ச்லாம் பண்ணும், அரிசியில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அது வந்து பண்ணிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும், லோ வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். கடலை பருப்பு அரிசி மாவு கலக்கும்போது அந்த மாவினுடைய ஒட்டுமொத்த நீர் உறிஞ்சும் தக்க வைக்கும் தன்மையை கொஞ்சம் குறைச்சிப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா வடைமாவில் அதிகப்படியான ஈரம் தேங்குவது தவிர்க்கப்படுகிறது. அப்போ ஈரம் அதிகம் இல்லை அப்படின்னா அங்கே மெதுவான இதுக்கே வாய்ப்பு இல்லை, முறுக்கு மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். அதை நம்ம அளவாக எடுத்தோம்னா முறுமுறுன்னு ஆயிரும். அப்புறம் வேறில் ரொம்ப அளவாகலாம் போயிட்டோம்னா கருக்கருன்னு ஆயிரும், சரிங்களா? அதனால் அந்த முறுமுறுப்பான படலை உண்டாகிறதுக்கு காரணம் அந்த எண்ணெய்களை வடையை பொறிக்கும் போது அரிசி மாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் உடனடியாக வெந்து வடைகளின் மேலே ஒரு மெல்லிய கடினமான முறுமுறுப்பான ஒரு கிறிஸ்பி அவுட்டர் கிரஸ்ட்டை வந்து உண்டு பண்ணுது. அந்த படலம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கும்போது நல்லா இருக்கு, எண்ணெய் ஊடுருவல தடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா வடைக்குள்ள அதிகமான அளவில் எண்ணெய் ஊடுருவ விடாமல் தடுத்து பாதுகாக்கிறது. அதனால வடைகள் எண்ணெய்கள் கோர்க்காம மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. வடையை சாப்பிட்டுக்கிட்டே இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் சந்தோஷமா இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ சார்,
0: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க? எம்டி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார்.
0: எம்டி ரவிச்சந்திரன் அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க சார். என்ன தலைப்பு வேணும்? அருமையா இருக்கும், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கு சார், கணக்கு எல்லாம் அட்டகாசம் சார்.
0: சூப்பர்.
2: நூலுக்கு உலக தரமா இருந்தது சார்.
0: என்னது புரியல?
2: நூலுக்கு பண்ணாரு சார், தலிலகுமார் சார்.
0: அவரு பண்ணதா? சோ ஓகே ஓகே ஓகே.
2: உலக தரம் சார்.
0: சோ ஓகே ஓகே ஓகே.
2: கணக்கு எல்லாம், கணக்கு அவ்வளவு வராது எனக்கு.
0: ஓகே
2: சார், போன எபிசோட்ல 400 சொல்லிருக்கேன் சார்.
0: 400 சொல்லிருக்கீங்க.
2: பண்ண கிடைக்கல லைன் எனக்கு.
0: ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 400ங்கறது இன்னும் கூட்டுவோம்.
2: சரியா தவறா கேட்றீங்க இல்ல தப்பா கேட்றீங்க சார்?
0: கணக்கு வேணுமா?
2: கணக்கு வேணா சார், தப்பா வரேன்னா கேளுங்க சார்.
0: சரியா தவறா? ஓகே, சரியா தவறாதா அப்படி சொன்னீங்களா?
2: தப்பா கேளுங்க சார், டஃப் க்வெஸ்சனா.
0: ஓகே, டஃப்பா கேக்கணும். ஓகே, உங்களுக்காகவே டஃப்பாவே கேக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
2: சரிங்க சார்.
0: ஓகே, நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பத்தி தான் இதுவும். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல மின்காந்த சமையல் அடுப்புகளில் தட்டையான அடிப்பாகம் கொண்ட பாத்திரங்களை பயன்படுத்தினால் மட்டுமே அதிக ஆற்றல் திறனுடன் சமைக்க முடியும். அதாவது எனர்ஜி எஃபிஷியன்ஸாக நம்ம சமைக்கணும் அப்படின்னா தட்டையான, அதிகமாக தட்டையான அடிப்பாகம் கொண்ட பாத்திரங்களை தான் அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். அது சரியா தவறா? சரிதான் அப்படிங்களா? ஓகே,
2: அதனால நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் சார், நானும் சொந்தமாக சமைக்கிறேன்.
0: நன்றி சார், வாங்க. ஓகே, உலகத்தரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஓகே, உலகத்தரத்தில் இருந்தால் சிறப்பு தான். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி இப்போ சொன்னோம்ல, அதாவது முடிஞ்ச அளவுக்கு அகலமான

பாத்திரங்களை நம்ம அதில் வைக்கணும். ரொம்ப வந்து அகலம் குறைஞ்ச அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க, அந்த ரவுண்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அகலம், கிட்டத்தட்ட ஒரு 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டருக்குள்ளே அந்த பாத்திரத்தினுடைய அந்த விட்டம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப குறுகி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மின்காந்த சுருளிலிருந்து வரக்கூடிய அந்த காந்தத்தன்மை வந்து, அதாவது காந்த சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்னாற்றல் மூலமாக அந்த உள்ளே தான் பாத்திரத்தில் பொருள் வேகும், அந்த மின்னாற்றலும் காந்த எனர்ஜியும் வீணாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ரவுண்டாக ஒன்று இருக்கும், அப்பளம் மாதிரி ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே அந்த வட்டத்து பார்டரோட மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு 11 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஆற்றல் வீணாவது தடுக்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாத்திரம் வைக்கிறமே நம்ம பாட்டி இஷ்டத்துக்கு வைக்கலாம் அப்படின்லாம் வைக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவை மெயின்டைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டும் மிச்சமாகவும் சீக்கிரமாக சமைக்கலாம், பல விஷயங்களை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுதான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதில் தான் அந்த செப்புச்சுருள் காயில் இருக்கும், மின்காந்த புலம் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் செயல்படும். அதனால் பாத்திரம் வந்து தட்டையாக இருக்கும்போது தான் அது ரொம்ப பார்த்திங்கன்னா அடுப்பின் மேற்பரப்போடு அதிக தொடு பரப்பு, அந்த கான்டாக்ட் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை வச்சு தான் ரொம்ப இதாக இருக்கும். குழிவான பாத்திரங்கள்லாம் வச்சோம்னா ஆற்றல் விரயமாகும் சமைக்கிறது, அதில் சொல்லப்போனால் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். சரிங்களா, நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. எல்கேஜி படத்துலேருந்து இந்த ஒரு அட்டகாசமான பாட்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம மாலை 6 மணிக்கு நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 5 மணிக்கான நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக பூந்துன்றல் காத்திருக்கிறது. தொடர்ந்து இப்போ பாட்டு வருது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும், என்னுடைய இனிமையான அழகான மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 5:01 கடந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்புல நம்ம பேச போறோம். ஸோ பேசுறதுக்கெல்லாம் தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கே கடைசியா எப்போ ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்றதா இன்னைக்கான தலைப்பு. ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அடரே, இது நான் தான் பண்ணனா, என்னாலே நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் பாராட்டு தெரிவிச்சிருப்பீங்களே. அப்படி நீங்கள் கடைசியாக உங்களுக்கே பாராட்டு சொல்லிக்கிட்ட அந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்ல போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணதுக்கு கால் பண்ணணும், 2952-08-53 அப்படின்ற நம்பருக்கில், 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். இப்போ இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். அங்க கூடி குரூப்பா பேசாம என்கிட்ட பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கே கடைசியா எப்ப ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்றதா தலைப்பு.
1: அதாவது நான் வந்து எனக்கே நான் பாராட்டிக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய கவிதை எழுதுனங்கய்யா. அந்த கவிதையை வந்து ஒரு பத்திரிகையில அனுப்பும் போது அந்த பத்திரிகையில இருந்து வெளிவந்துருங்கய்யா. அப்ப நானே, ஆகா நமக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு நான் பாராட்டி எனக்கு எனக்குள்ளே ஒரு சமாதானப்படுத்த.
0: ஆஹா, சூப்பருங்க, சூப்பர். அது பெரிய விஷயம் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: சூப்பருங்க. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: போகன்ல இருந்து மீனாட்சி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, நீங்க எப்ப உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு நீங்களே பாராட்டு தெரிவிச்சிட்டீங்க?
2: நான் வந்து நான் சமைச்சேன், அதனால வந்து ஒரு ட்ரிப் அசோசல்வா பண்ணேன், அது ரொம்ப நல்லா இருந்துது, அதனால எனக்கே நான் பாராட்டிட்டேன்.
0: என்ன செஞ்சீங்க?
2: அசோசல்வா பண்ணேன்.
0: அக்கோ கல்வாவா? பேரே வித்தியாசமா இருக்கே.
2: அசோசல்வா.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர். தொடர்ந்து உங்களுக்கு நீங்க பாராட்டு தெரிவிச்சிட்டே இருங்க.
2: சரிங்க சார்.
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்.
3: நான் ரெட்டூர்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனி சார்.
0: சொல்லுங்க
3: சார். என் ஃப்ரெண்டுங்க கூட வந்து நான் வந்து இந்த கோவளம் போலாம்னு சொல்லிட்டு ஐடியா போட்டுட்டே இருந்தேன். என் மனைவி கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் தேவையில்ல, போக கூடாது அப்படின்னாங்க. சரி, என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணினே இருந்தேன். திடீர்னு உன் பொண்ணு போன் பண்ணிச்சு, உன்னை வர சொல்லிச்சான்னு சொல்லிட்டு முந்தா நாள் குடும்பம் விட்டுட்டு வந்தேன். அவங்களை அங்க விட்டுட்டு வந்தவொடனே இப்ப நாங்க கோவளம் போறோம் நாளைக்கு. அதுதான் சார் நான் பாராட்டிக்கிறேன். என்னையே நானு நல்லா ஐடியா பண்ணி எடுத்துட்டு போய் விட்டு வந்தேன்.
0: என்ன ஒரு மாஸ்டர் பிளானிங் பத்தியா அப்படின்ற மாதிரி உங்களையே பாராட்டிக்கிட்டீங்களா?
3: ஆமா சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி.
3: நன்றி சார். நன்றி.
0: வணக்கம்.

0: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன்.
1: ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் எப்போ உங்களையே பாராட்டிக்கிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாராட்டிக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களையே.
0: ஏன் ப்ரோ, என்ன மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க?
1: இல்லை, நீங்கள் பேசுகிறது சொல்கிறேன், சொல்லுங்கள், கேட்போம் எந்த விஷயத்துக்குன்னு கேட்கலாம்.
0: எனக்கு ரொம்ப செல்ஃப் அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, குடும்பத்தினுடைய அந்த பொருளாதாரம், சில கடன்கள்லாம் இருந்தது. அப்பாவுக்கு அந்த வீடு கட்டும் பொழுது இந்த ஹவுசிங் லோன், அது இது இதெல்லாம். சோ நான் சிறுக சிறுக சிறுக சேமிச்சு அந்த எல்லா கடனையும் அடைக்கும் போது, பரவாயில்லையே சந்திரசேகர், இவ்வளவு சின்ன வயசுலயே ரொம்ப பொறுப்புணர்வாக செயல்பட்டு அப்பாவோட கடனை அடிச்சிட்டியே, சூப்பர்ல அப்படின்னு பண்ணிக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா ரொம்ப
1: ரொம்ப சின்ன வயசுலயே அவ்வளவு பொறுப்போட இருந்திருக்கீங்க.
0: ஆமா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா நம்ம கை நிறைய சம்பாதிக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த காலம் எல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் இல்லையா, இருந்தாலும் பேங்க் எம்ப்ளாயி தான். பட் பரவாயில்ல, சந்திரசேகர் ஆபீஸ்ல சேர்ந்து ஒரு 5 வருஷத்துல நல்லா சம்பாதிச்சு அந்த கடனையே அடிச்சிட்டே அப்படின்ட்டுன்னு நான் என்னையே தட்டிக்கிட்டேன். அந்த அன்னைக்குதான் சேவிங்ஸ் உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ப்ரோ.
1: ஆமா, சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி, சந்தோஷம்,
0: தேங்க்யூ ப்ரோ, பை,
1: நன்றி. ஓகே, இப்படி நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களை கடைசியாக பாராட்டிக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள், தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசுவோம். 6 படத்திலிருந்து ஜெஸி கிஃப்ட், வடிவேல், கிரேஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல், நாமுத்துக்குமார் வரிகள, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டணிந்தனுங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு அணிந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
2: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்லை வாரண்டி.

0: 5:11 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கே கடைசியாக எப்போ ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் நீக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பாராட்ட முடியும். நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஒரு இது நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா கடந்து போக முடியும் அப்படிங்கறத வந்து நான் வந்து பாராட்டிக்கிறேன். அது வந்து நான் ஒரு முடிவெடுத்த வந்து ஃபுல்லா விடாம நான் வந்து கடைபிடிப்பேன் அப்படிங்கறத வந்து நினைச்சு என்னை நானே பாராட்டிக்கிட்டேன். அதை வந்து இன்னமும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால பாராட்டுங்க.
0: சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். தொடர்ந்து அதை கடைபிடிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் ராணி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சொல்லுங்க.
2: ஒரு முறை வந்து கும்பகோணம் வாணி விலாச சபாவில, அது விஜயலட்சுமி திரையரங்கம், வாணி விலாச சபான்னு இன்னொரு பேர் உண்டு அதுக்கு. சின்னாவுக்கு தான் போனார் அன்னைக்கு விஜயலட்சுமி திரையரங்கத்துக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாணி விலாச சபாக்காரவங்க பட்டிமன்றம் நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. அந்த சரி சினிமாவுக்கு வந்துட்டோமே அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி அது பாத்துட்டு போவோம்னு வந்துட்டு அவர்கிட்ட உள்ள போய் இருக்கையில வாழும் கவிஞர்களா வாழ்ந்த கவிஞர்களா தான் தலைப்பு. சரஸ்வதி ராமநாதன் வந்து நடுவர். இதுல வாழும் கவிஞர் தலைப்புல பத்தி பேசும்போது வைரமுத்தி சொல்லி அவரை பத்தி பெருமை பிரதானமா சொல்லி உன்னால முடியும் தம்பி பாட்டு பண்ணாங்க. சாரி மேடம், இது புலமைப்பித்தன்னு சொன்னேன். அவங்க வந்து அப்படியான மைக்க அணைச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லும் போது அரங்கமே என்ன திரும்பி பார்த்தது. பெரிய நிசப்தம். ரொம்ப அன்னைக்கு பாராட்டுதலா இருந்துச்சு.
0: ஸோ அப்படியே நீங்களும் உங்களையே பாராட்டிக்கிட்டீங்க, பரவாயில்ல
2: அப்படின்னு.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம், யாருங்க?
0: யாரு?
4: நான் சார்லதா.
0: சார்லதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சாலி கிராமத்திலிருந்து. சொல்லுங்க.
4: நான் என்னைய பாராட்டிக்கிட்டது, பசங்க ரெண்டையும் நல்லா படிக்க வைக்கலாம், படிக்கல ஆனா ரெண்டு பேரும் நல்லா மாஸ்டர்ஸ் எம்எஸ் வரைக்கும் படிக்க வச்சேன்.
0: சூப்பர் சூப்பர்.
4: அவங்க இப்போ ஒரு நல்ல வேலையில நல்ல இடத்துல இருக்கிறது என்னையே பாராட்டிக்கிறேன். ஏன்னா நான் படிக்காம ஒரு ஏதோ வேலை
0: ஒரு லட்சியத்தோட அவங்கள படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இருக்கீங்க.
4: ஆமாங்க, அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த இதை நினைக்கும் போது இப்பயும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கிறேன்.

0: இருக்கனால என்னை நானே பாராட்டு.
1: சூப்பர் சூப்பர், நன்றி, வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம், திருநெல்வேலி கணபதி சார்.
1: சொல்லுங்க.
2: ஒரு 10 இயர்ஸ்
1: முன்ன
2: ஒரு பிளேட் சமையல் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார்.
1: ஓகே.
2: வீட்லயே நான் சமையல் செஞ்சு கட்டி எடுத்து
1: சாப்பிடுவேன்.
2: ஈவினிங்ல நான் டைம் கிடைக்கும் போது வியாபாரம் பண்ணுவேன். அதே ஈரோட்டுக்கு போய் நான் வாங்கி துணி வாங்கி வந்து வியாபாரம் பண்ணுவேன் சார்.
1: மூணு
2: வேலையை ஒரே நாள்ல செய்வேன் சார். துணிலாம் துவைக்கிறது வீட்டு பேச்சுலரு என்ன நானே பாரு ஒன்னு கம்பெனிக்கு
1: போவேன்.
2: வீட்டுக்கு தேவையானது வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுவேன். மூணாவது வியாபாரம் பண்ணுவேன்.
1: ஓகே. ஸோ எல்லாமே ஒரே ஆளாக பண்ணுறனால அதுக்கு நீங்கள் பாராட்டிப்பீங்க உங்களையே. ஓகே. ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. அறிந்தும் அறியாமலும் படத்துலேருந்து அனுஷ்கா பிரேம்ஜி இணைந்து பாடின பாடல். பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டணிந்திருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: 5:20 கடந்து போயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கே நீங்கள் கடைசியாக எப்போ பாராட்டு தெரிவிச்சிட்டீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள்.
1: அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து, அப்போ எனக்கு 88 கல்யாணம். அப்போ வந்து பணக்காரன் இருந்தது தெரியும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வயசில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு மது அருந்துவார். அதனால எனக்கு வந்து மது அருந்துற வீட்டுக்கார நான் வச்சுட்டு நான் என்ன பண்றது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு ஒரு 200 ரூபா இதை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு இட்லி கடை போட்டு நான் எப்படியா இது பண்ணிக்குவோம்ப்பா அப்படின்னாங்க. பேருந்து நான் அது மாதிரி 200 ரூபா கொடுத்தாங்க. அவங்களும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டாங்க. முன்னேறினானே நல்லா பிரமாதமா அந்த பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அதை நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்க என்ன பாக்குறப்பெல்லாம் 200 ரூபா கொடுத்து, நான் 200 ரூபா கொடுத்தது பெருசு இல்லை, நீ முன்னேறின பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நானே என்ன புகழ்ந்துக்கிறேன், நானே என்ன
0: பாராட்டிக்கிறேன்.
1: அது வந்து ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. எனக்கு
0: கண்டிப்பா கண்டிப்பா சூப்பருங்க. சூப்பர், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: சார். இனிய மாலை வணக்கம். கோயம்பேடுல இருந்து பார்த்திபன் சார். நல்லா சார்.
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். அதாவது பாராட்டு வந்து நான் ஒரு 30 வருஷம் எயித்து படிக்கும்போது அப்ப வந்து பாட்டு போட்டி அந்த ஃபுட்பால் விளையாட்டுல பிரைஸ் வாங்கியிருக்கேன் சார். அதெல்லாம் பாராட்டு நிறைய கட்டிது சார் எனக்கு 8th 9th படிக்கும்போது.
0: அது ஓகே. அதுக்கு நீங்க உங்களை எப்ப பாராட்டிக்கிட்டீங்க?
2: அப்பதான் அது அந்த சமயம் மட்டும் சந்தோஷப்பட்டேன்
0: சார். சந்தோஷப்பட்டீங்க
2: பாராட்டினேன்.
0: அதான் நீங்க கடைசியா உங்களுக்கே பாராட்டு தெரிஞ்சதா?
2: வணக்கம்
0: யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: சொல்லுங்க. எனக்கு வந்து சார் சின்ன பிள்ளையில இந்த எஃப்எம்லாம் இது ரேடியோ கேட்பேன் சார். அது இடையில கொஞ்ச நாள் இல்லாம போய் இப்ப 3 வருஷமா நான் கேட்டுட்டு
0: இருக்கேன்.
3: அதனால வந்து நான் இப்போ ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை, சிறுகதை, கவிதை இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார். என் திறமை வளர்த்துக்கிட்டதுக்கு நானே இப்ப என்னையே பாராட்டிக்கிறேன் சார். ரொம்ப
0: சந்தோஷம்.
3: எனக்குள்ளேயே இந்த திறமை இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம்.
0: அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இதாக ஆயிடுச்சு இல்லையா?
3: எழுதுங்க.
0: அடுத்தடுத்து முன்னேறுங்க. நன்றி.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம் கௌதம் சார்.
0: வணக்கம்.
4: நான் அனாவட்டில இருந்து அமுதா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
4: நான் சமையல் தான் சார். நான் என்னோட சமையல செஞ்சு செஞ்சு நான் என்ன பாராட்டிப்பேன்.
0: ஆஹா, அப்ப டெய்லியும் பாராட்டிப்பீங்களா?
4: எனக்கு ரொம்ப ரசம் அந்த ராகில நல்லா பண்ணுவேன். ராகில அந்த அடை செஞ்சு சாப்பிடுவேன், ஸ்வீட் அடை, அப்புறம் முருங்கை.

0: கீரை அதை மாதிரி பண்ணி சாப்பிடுவேன்.
1: சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்கே.
0: ஆமாங்க சார், ராகி புட்டு, ராகி களி மீன் குழம்பு செய்வேன். ரொம்ப ராகில எல்லாமே.
1: ராகிலயே நிறைய வெரைட்டி வச்சிருப்பீங்க போலயே.
0: ஆமாங்க சார், அதுல ஒரு அஞ்சாறு வெரைட்டி பண்ணலாம், ஏழு எட்டு கூட பண்ணலாம். அது மாதிரி விதவிதமா செஞ்சு நான் சாப்பிட்டேன். என்ன பாராட்டி மொத்தத்துல சமையல் தான்.
1: சமையலுக்கு நீங்க உங்களையும் நீங்க பாராட்டிட்டே இருப்பீங்க அப்படிதான்.
0: சூப்பர்
1: சார், நன்றி நன்றி
0: சார், நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சார் நான் இது எம்டி வச்சிருந்த ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். சார் 10 கேரம் டோர்னமெண்ட் நடத்தினேன் சார் தனியாலா.
1: ஓகே.
2: எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் டீம் வந்து ஆச்சின் போச்சு சார் சென்னையில இருந்து.
1: சூப்பர் சூப்பர்.
2: 10 கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்திருக்கு சார். ஒரு டபுள் விக்கெட், ஒரு 3 ஃபிளட் லைட். எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ரவி ரவிச்சந்திரன் தான் சொல்லுவாங்க. ரவி என்ன

0: எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ரவி ரவிச்சந்திரன் தான் சொல்லுவாங்க. ரவி என்ன வந்து நடத்தினாருண்டு ஒரு தடவை சேரம் ஆடும் போது இல்ல சார், மூணு பாக்கெட்ல தனித்தனி பாக்கெட்ல மூணு காயின் விழுந்தது சார், பிரிச்சிருந்த காயின்ல பிரேக் கிடையாது தனியா. அதே மாதிரி ஒரு தடவை 10 காயின் போட்டேன், ஒரு தடவை 9 காயின்ல தோக்க வேண்டியது ஒரு காயின்ல அச்சோம் சார். இப்ப நம்பரே அவன் எங்க பார்ட்னர். அது மாதிரி ஒரு 400 மேட்ச் வச்சிருக்கோம் சார்.
1: சூப்பர்.
0: பெரிய பிளேயர்ல வந்து 29-0 கஷ்டப்பட்டு வளர்த்தது தனியா சமைக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப முடியாத காரியம் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: பாராட்டுகள் சார் இதுக்கு.
1: நன்றிங்க. நன்றி.
0: நன்றிங்க சார்.
1: நன்றி. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பூந்தன்னல் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கே கடைசியாக எப்போ ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். எல்லாருமே ரொம்ப விதவிதமாக ரகரகமாக சொல்கிறீங்க, கேட்கவே ஆச்சரியமாகவும் சூப்பராகவும் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்திருக்கு. கஜினி படத்திலேருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா இணைந்து பாடின பாடல் கபிலன் வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 5:32 நெருங்கிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நீங்க உங்களுக்கே கடைசியை எப்போ பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்
1: ஐயா. மாலை வணக்கம். ராஜேந்திரன் வணக்குடி ஐயா.
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க சார். இங்கே பவர் இல்ல சார்.
0: தலைப்பு வந்து நீங்க உங்களுக்கே கடைசியா எப்போ ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்றதான் நீங்கான தலைப்பு.
1: அது என்னுடைய கடைசியா என்னுடைய பதவி முடிஞ்ச பிறகு என்னுடைய பதவி காலங்களில் நான் செய்த பல பில்டிங்ஸ், அதாவது சொல்ல போன சவுத் ஏசியா எல்பிஜி, அதாவது -292 மீட்டர் விசாகப்பட்டினத்துல ஒரு இது பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். மைனஸ் கடற்கரை ஓரத்துல -292 மீட்டர். அது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, சவுத் ஏசியா எல்பிஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் டேங்க்.
2: தர்மதுரை
0: எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு புள்ள படிக்க வச்சோம், பிஜி தேடி வரையும் படிக்க வச்சோம். பட்டாளிப்பு விழாவுக்கு ஈரோடு பண்ணாரி அம்மனை கூப்பிட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். ஆஹா, எங்க இந்த புள்ளியோட இப்படி இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம்னு நானா பெருமைப்படுத்தேன்.
0: சூப்பருங்க, சூப்பர். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான்.
2: ஒரு பிள்ளை கல்வி படிக்க வச்சா ஒன்னு பிகி செடி படிக்க வச்சா.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் தாராசுரத்துல இருந்து மலர்மன்னன் ராஜேஸ்வரி சார்.
0: சொல்லுங்க
3: என்ன கேள்வி சார்?
0: கேள்வி உங்களுக்கு கேக்கலையா? ஓகே, நீங்களே உங்களுக்கு கடைசியா எப்போ ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க, எதுக்காக சொல்லிக்கிட்டீங்க?
3: எனக்கு வந்து நான் வந்து சமைச்சா சாப்பிடறதுக்கு மட்டும்தான் ஆள் இருக்கும், என்ன பாராட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால நான் ஏதாவது நல்லா சமைச்சா நானே என்னையே பாராட்டிக்கிறது.
0: நீங்க என்ன பாராட்டுறது? நானே என்ன பாராட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டிக்கிறீங்களா?
3: ஆமா.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி.
3: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: சென்னை அம்பத்தூர்ல இருந்து ஜம்னாராணி.
0: சொல்லுங்க.
4: என் மகனை நான் படிக்க வச்சேன் சார். எம்எஸ்சி டெக்னாலஜில இப்ப வேலை பாக்குறான். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
0: சூப்பர்.
4: கஷ்டப்பட்டு தறி நெஞ்சிட்டே இருந்தோம். தறி நெஞ்சு கஷ்டப்பட்டு என் மகனை படிக்க
0: வச்சிட்டேன்.
4: ரெண்டு பேத்திங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் சார். படிக்க வச்சதுதான் சார்.

0: எனக்கு
1: ரொம்ப அதுக்காக உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க அப்படிதானே?
0: ஆமா சார்.
1: அருமை அருமை, நன்றிங்க. நன்றி
0: நன்றி சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க கால் பண்ணிருக்கீங்க?
2: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மலையில இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: என்ன நானே பாராட்டிக்கிறேன்னா, ஒரு மாசம் முந்தி பொதுவெளியில ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அப்ப எல்லாம் ஒரே கூட்டமா இருந்து, நான் அந்த பக்கம் சவாரி, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சவாரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டச்சுன்னு எல்லாருமே பாத்துட்டு இருந்தாங்க. நான் உடனே என்னன்னு என்ன இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு கூட ரெண்டு பேரும் வந்தாங்க. அவன் போய் ஜிஹெச்ல சேர்த்தேன். சேர்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்பதான் ஆரம்பம். டாக்டர் உடனே எமர்ஜென்டா அந்த அதுக்குன்னு உள்ள டாக்டர் அங்க இருந்தாரு. அவரு பாத்துட்டு உடனே செக் பண்ணிட்டு நல்ல டயத்துல கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மறுபடியும் அவர் நல்லா ஆயிட்டாரு.
1: அருமை அருமை. நீங்க அந்த
2: ஒரு ஒரு உயிரை காக்குறது நாம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிருக்கேன்.
1: கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு டைம்ல டக்குன்னு கொண்டு போயிருக்கீங்க, கூட்டிட்டு போயிருக்கீங்க இல்லையா?
2: உடனே நான் என்ன செஞ்சேன், அப்பதான் இறக்கி விட்டுட்டு திருப்புறேன். அந்த இடத்துல ஒரே கூட்டம் எடுத்து ஏத்துங்க ஏத்துங்க என்ன ஏத்துனா ஒரு 1.5 kilometer தான் ஜிஹெச். கொண்டு போய் விட்டா உடனே பாத்துட்டு அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார். இதெல்லாம் சினிமாவில சொல்லுவாங்க, ஆனா நிஜத்திலேயே நான் கேட்டேன். சினிமாலதான் அது சொல்லுவாங்க, சரியான நேரத்துல வந்தீங்க, காப்பாத்திருக்க முடியாது, நல்ல டயத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ரொம்ப பேன்மையால பெருந்தன்மையான ஒரு மருத்துவர். அவர் அவர் பாத்துட்டு நல்லா வைத்தியம் பண்ணாரு. அதே அது எனக்கு என்ன நானே வந்து தட்டி கொடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கெல்லாம் தட்டி கொடுக்கணும். நன்றி நன்றி
2: நன்றி.
1: ஸோ எவ்வளோ சூப்பராக உங்களுடைய கதைகள்லாம் கேட்கும் போது எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ரொம்ப அழகாக எல்லாரும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த செல்ஃப் அப்ரிசியேஷன், அந்த தனித்துவமான உங்களுக்கான பாராட்டு நீங்களே உங்களுக்கு கொடுக்கறது வந்து அதுக்கான காரணங்கள் தான் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது அண்ட் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. இதே ஒரு உத்வேகத்தோட உற்சாகத்தோட நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். ஜித்தன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன் குரலில் கபிலன் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டணிந்தனுங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

0: 5:44 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்க உங்களுக்கே கடைசியா எப்போ ஒரு பாராட்டு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கஜரம்பு சார். நல்லா இருக்கல சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கா? நீங்க ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க.
0: நன்றிங்க, நன்றி. சொல்லுங்க, கேப்போம்.
1: நான் வந்து பட்டணம் சேர சார். என்னைய வந்து என்கிட்ட நல்லா சார், நல்லா சூப்பரா நிக்குவேன். எனக்கு நானே பாராட்டுவேன். யாரையும் என்ன பாராட்டுவாங்க சார்?
0: எல்லாரும் பாராட்டுவாங்க, நீங்களும் உங்களே பாராட்டிப்பீங்க.
1: ஆமா, நம்ம சேலை சூப்பரா நிக்கணும்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கேன்
0: சார். சூப்பருங்க, சூப்பர். தொடர்ந்து நல்லா சேலை நீங்க. நன்றி.
1: நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி.
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
0: விஸ்வதாஸ் ஃப்ரம் நலம்பூர் சார்.
1: சொல்லுங்க.
0: என்ன நானே பாராட்டிக்கிறது என்னன்னா, கனரா பேங்க்ல, சாரி, ஒரு பேங்க்ல ஜாயின் பண்ணிருந்தேன், நேஷனல் பேங்க்ல ஜாயின் பண்ணிருந்தேன். மேனேஜரெல்லாம் ஆன ஒரு 25 இயர்ஸ் சர்வீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஐடி கம்பெனிஸ்
1: போயிட்டேன்.
0: கடைசியா டிசிஎஸ்ல ஒரு 10 வருஷம் சர்வீஸ் போட்டு ரிட்டையர்
1: ஆயிட்டேன்.
0: அதுக்கு முன்னாடி ஆரக்கல்ல இருந்தேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனில இருந்தேன். அந்த மாதிரி எனக்கு வந்து பொதுவாக என்னோட டபுள் இன்ஜின் கிடையாது. எங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க, பொதுவா இந்த மாதிரி இருக்கிறவங்க தைரியமா வந்து பேங்க் வேலையை விட்டு வந்து ஐ வாஸ் ஸ்கேல் டு மேனேஜர் இன் பேங்க். இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போறது வந்து டபுள் இன்ஜின் இல்லைன்னா யாருமே தயங்குவாங்க. நான் வந்து தைரியமா அதை ரிசைன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து முடிச்சுட்டேன்.
1: பெரிய விஷயம்,
0: எனக்கு மனசுக்குள்ள எனக்கு என்ன நானே அப்பப்ப பாராட்டிக்கிற ஒரு விஷயம் அது.
1: தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அது சக்சஸா மாறி இருக்கு.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க
2: ஐயா. நான் எனக்கு நானே பாராட்டிக்கணும் வந்து, மொட்டை மாட்டில தோட்டம் வச்சு நிறைய காய்கள் அறுத்திருக்கேன், பழங்கள் அறுத்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப கிடைச்ச கிஃப்டுங்க ஐயா.
1: சூப்பருங்க, சூப்பர், தொடர்ந்து செய்யுங்க இந்த நல்ல விஷயத்தை.
2: நன்றி.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் மாயாவி படத்துல ஒரு சூப்பரான பாடல் வந்துருக்கு, புஷ்பனும் குப்புசாமி கல்பனா அணிந்து பாடியிருக்காங்க. நாமத்துக்குமார் வரிகளை தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வந்துட்டு இருக்கே. கேட்டு அணிந்துங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: 5:51 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம். ஒரே பரபரப்பா அப்படியே வந்திருக்கீங்களே.
1: வணக்கம். டேக் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜா பேசுறியா? வணக்கம்யா, வணக்கம்யா, வணக்கம்யா.
0: வணக்கம், சொல்லுங்க. நீங்க உங்களுக்கே கடைசியா எப்போ பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டீங்க?
1: நான் எழுதுற லெட்டரை பார்த்து நானே காதலிப்பேன், ரசிப்பேன், சந்தோஷப்படுவேன்.
0: ஆஹா, அப்படி என்ன லெட்டர், எந்த லெட்டர் சொல்றீங்க? வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை செய்கிறீங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கீங்க.
0: நன்றிங்க.
2: வாய்ஸா எல்லாருக்கும் அந்த அளவு இந்த பேச்சு இந்த வார்த்தைகளா இருக்கு பாருங்க ஐயா, அது எல்லாருக்கும் வராது ஐயா. ஐயா, அவ்வளவு அழகா இருக்கீங்க, அவ்வளவு பழைய பாட்டெல்லாம் போடுறீங்க, நல்ல ஒரு இதா இருக்கீங்க எஃப்எம்ல.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க
2: ஐயா. நான் வாழ்க்கையில ஐயா முத முதலையா ஒரு சைக்கிளை வந்து திருச்சி வேலை பார்த்தேன் ஐயா. அதுக்கு வந்து நானும் அதாவது இந்த சைக்கிளை நானே தெரியாது, எனக்கே நானே திருச்சி நானே கொடுத்துட்டேன்.
0: ஆஹா, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க.
2: பாராட்டு தெரிவிச்சுட்டேன்.
0: ஆஹா, நம்மளா இது பண்ணோம் அப்படின்ற நம்மளாலையும் நம்ப முடியாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது.
2: நன்றி,
0: ரொம்ப அழகா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ சார், கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, உங்களுக்கு கேக்குதா?
3: ஆ, கேக்குது சார். நாங்க வந்து திருத்தணில இருந்து பேசுறேன் சார்.
0: திருத்தணில இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர்?
3: திருத்தணில இருந்து டெய்லர் சசிகுமார்.
0: சசிகுமார், சொல்லுங்க.
3: ஆ, சரி சார். எங்களுக்கு வந்து சந்தோஷமா நாள் வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு 17 வருஷம் எங்களுக்கு பசங்களே இல்லாம இருந்தது. ஹலோ சார்.
0: சொல்லுங்க.
3: அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே திரும்பி பாயிண்ட் வந்தது, அதுதான் சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: அருமை அருமை, சந்தோஷமான செய்தி தான். நீங்க பாராட்டு உங்களுக்கு எப்ப தெரிவிச்சுக்கிட்டீங்க அப்படின்றதான் தலைப்பு. அது ஏதாவது இருக்கா உங்களுக்கே நீங்க பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டது?
3: நாங்க ஒரு பாராட்டு, நானே சந்தோஷப்பட்டேன்.
0: ஓகேங்க, ஓகே ஓகே, சூப்பருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.
3: நான் ரொம்ப நாளா இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பல்சரி ஒரு 30 வருஷமா டெய்லர் கடை வச்சிருக்கேன். அந்த பெச்சத்திலே வந்து நான் எஃப்எம் கேட்டீங்கன்னா சார் இருக்கேன், லைனே இப்போ கிடைக்குதே இல்லை சார்.
0: எப்படியோ கிடைச்சிருச்சு இன்னைக்கு.
3: ஆமா சார்,
0: சூப்பருங்க, சூப்பர். தொடர்ந்து முயற்சி பேசுங்க, கேளுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி
3: சார். நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: சைதாபேட்டை ஆனந்த் கௌதம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஆனந்த்?
4: வாய்ஸ் கேட்டு 3 வாரம் ஆச்சு சார்.
0: 3 வாரம் ஆச்சா? நான் போன வாரமே 2 நாள் வந்தேனே.
4: நான் வர லைனே கிடைக்கல சார், எல்லாரும் பேசும்போது.

0: நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது.
1: ஓகே, என்கிட்ட பேசி புனுவராஜன் சொல்ல வரீங்களா?
0: ஆமாம் சார்.
1: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க.
0: நான் வந்து சார் எங்க பொண்ணு டாக்டருக்கு படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, அது எனக்கு ரொம்ப நானே பாராட்டிட்டேன் சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.
1: டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கீங்க?
0: ஆமா சார்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க, சூப்பர், அருமை, நன்றி
0: சார். நானே நானே பாராட்டிட்டேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க
1: வச்சேன். சோ அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு.
0: நைட்டும் பகல் சுட்டு தான் சார் வேலை செஞ்சிட்டு
1: இருக்கேன். சூப்பருங்க, சூப்பர், நன்றி, ஷேர் பண்ண.
0: நன்றி சார்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: இந்திரா காந்திஸ்ல இருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க
2: சார. சின்ன பிள்ளையில சைக்கிள் ஓட்டும்ல சார், சைக்கிள் ஓட்டும் போது சித்தப்பா தான் கத்து கொடுப்பாரு. குரங்கு படல் போட சொல்லுவாரு, எனக்கு தெரியவே தெரியாது. குரங்கு படல் தான் பயப்படுவேன். குரங்கு படல் தெரியுமில்ல சார்?
1: தெரியும் தெரியும், கம்பிக்கு கால் உள்ள விட்டு விடுவேன், ஓட்டுவேன்.
2: எனக்கு வரவே வராது சார், நேரா உட்கார வச்சுதான் ஓட்டுவேன். ஓட்டி கத்து கொடுப்பாரு, என்னால முடியாது, கீழே விழுந்துருவேன். ஒரு வாரம் கத்து கொடுத்து போட அடுத்த வாரம் பாருட்டாரு. அப்புறமா நானா தனியா போய் வாடகை எடுத்து நானா ஓட்டி பார்த்தேன் சார். குரங்கு பட போடாமலே ஓட்டினேன் சார், கொஞ்சம் தூரம் கீழே விழுந்து ரெண்டு தடவை ஓட்டினா வந்துருச்சு. அப்படின்னு போய் காமிச்சேன் ஓட்டி பாட்டுன்னு. நானா பத்தி ஜெயிச்சுட்டாண்டா சரவணா, நானே நீ பாராட்டிக்கிட்டேன் சார்
1: அப்ப. ஓகேங்க, ஓகே, சூப்பருங்க, சூப்பர்,
2: சரி,
1: நன்றி, நன்றி,
2: தேங்க்யூ.
1: ஸோ அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கோபி, பொன்னியமன்மேடு, வண்ணைகணேசன், ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான்லேருந்து, ஜி கதிரன், அதுக்கப்புறம் பர்வதவர்தினி, பாஷா, கருணாநிதி, வீரவநல்லூர், முகமது பிலால் சி, அதுக்கப்புறம் கந்தன் வள்ளி, அந்தோனிராஜ், ஹரிராம், பிரபாகரன், அதுக்கப்புறம் சோமசுந்தர பிரபு, வீரராகவன், பொன்னியம்மன்மேடு, வன்னிகணேசன், அதுக்கப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன், மேலப்பட்டு தயாளன், அப்பு ஐனாவரம் டெய்லர், கமலவர்தன், அதுக்கப்புறம் சுகுமார், சாந்தி ரமேஷ், அடையாளம் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன், ஹேமலதா, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. கேட்டு இணைந்திருந்த நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. சண்டைக்கோழி படத்திலிருந்து கார்த்திக் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. பா விஜய் வரிகளில் யுவன் சங்கர் ராஜேசில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருக்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 6:42 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: பக்தி மாலை.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எம் எஸ் ஞானமணி இசையில் ஒலித்தது பாடல் சௌபாகியவதி திரைப்படத்திற்காக.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் நமக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து அத்தி பூத்தது திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: டிகே கலா, பிஎஸ் சசிரேகா குழுவினர் குரல்களில் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் அத்திப்பூத்தது திரைப்படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

0: எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, ரேணுகா, குரல்களில் கே வி மகாதேவன் இசையில். கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி பதினான்கு நிமிடம் நாற்பத்து ஆறு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6-இலும், வேலூர் பண்பலை 100.4-இலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1-இலும் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: வெண்டை கமலத்திலே.
1: சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வரியில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.

கேள்வி குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் no peace of mind.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன், வரியில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஞான ஒளி படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். இந்த வேளை 6:24 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்ப பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதி

0: இஎம் ஹனீஃபா, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று

0: உறுதிமொழியேற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழியேற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான சிபிஎஸ்இ கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு

0: டான். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்புத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளை 6:40:48 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
1: என் விருப்பம்.
0: ஆம் நண்பர்களே, என் விருப்பம் நிகழ்ச்சி தான் நமக்காக இந்த மணித்துளியிலிருந்து இன்னும் ஒரு 20 நிமிடங்களுக்கு வர காத்திருக்கிறது. இனிப்பான பழங்கள் வரும், இனிப்பை மட்டும் கொண்டிருப்பதில்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது, அதனால தான் இனிக்குது. பழங்கள்லேருந்து கூட சர்க்கரை நமக்கு கிடைக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அதுக்கப்புறம் குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது எல்லாமே பழங்களில் முதன்மையாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரைகள். இது எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே பல பழங்களில் இருக்கிறது, இங்கேயும் ஒரு பழத்தில் இருக்கிறது, அதுவும் முக்கனிகளில் இருக்கக்கூடிய சர்க்கரையை பற்றி பாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: மனோ எஸ் ஜானகி குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் மகராசன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்க கட்டி கோமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் விருப்பம்.
0: ஆறு மணி 48 26 தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடந்த பாடலில் வந்து முக்கணியிலிருந்து சர்க்கரை கிடச்சது இல்லை, சர்க்கரைக்கு அப்புறம் நமக்கு இணைக்கக்கூடிய பொருள் அப்படின்னா தேன், அதுவும் தித்திக்கிற தேன். அந்த தேன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையான காடுகள் மலைகளில், அதுக்கப்புறம் தேனீ வளர்ப்பு பண்ணைகளில், நாட்டு மருந்து கடைகளில், இன்னும் பல கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டு, ஆன்லைன் தளங்கள், இங்கே எல்லாமே கிடைக்கும். அங்கே மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை, நம்மகிட்டேயும் கிடைக்கும். நம்மகிட்டேயும் கிடைக்கும், ஆனால் தித்திக்கிற தேன் போன்ற பாடல்கள் நம்மகிட்டேயும் கிடைக்கும். இப்போது அந்த தேன் இங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு கேட்டுருவோம்.

மனோ சித்ரா குரல்களில் வாலியினுடைய வரியிலே இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் கலைஞன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஆறு மணி 54 நிமிடம் 50 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் 6 மணியிலிருந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பர்வதவர்தினி, இனிய மாலை வணக்கம், வாழ்த்துகள். திரையசில ஒழிக்கக்கூடிய பக்தி பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா, அவங்களும் பக்தி மாலையில் பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லி வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹிப்கா புதுப்பட்டி பொன்னமராவதிலிருந்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் வந்திருக்காங்க, தில்லை அம்பல நடராஜனை துதித்து இறையர்கள் போற்றும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜி கதிரன், அவங்க என்ன சொல்லு, கதிரவன் சொல்லியிருக்காங்க, வாரியங்காவல் அங்கேருந்து கதிரவன் வசந்தி குளஞ்சிநாதன், பக்திமாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், எல்லோருக்கும் பாராட்டுகள், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.

அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் பக்தி மாலையில் பாடல்கள் நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திரைசேலை வெளிவந்த பக்தி பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு படத்தை பதிவிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்திருக்கக்கூடியவர்கள் அவ்வளோதான், எல்லோருடைய பெயரையும் படிச்சுட்டேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நம்ம வந்து ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம சிலருக்கு ஐஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒருவர் ஐஸ் வைக்கிறார். எங்கே வைக்கிறாரு கேட்டுருவோம்.

0: கொஞ்சம் பக்கத்தில வர சொல்லுது.
1: அந்த சோலைக்கிளி என்ன சொல்லுது?
0: சின்ன முத்தம் ஒன்னு தர சொல்லுது.

மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில் வேட்டியை மடித்து கட்டுப்படுத்திருந்து அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:40 7:102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். நாம் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை பல வகைகளாக பிரிக்கலாம். அதில் வந்து மரம், செடி, குடிகள், இதில் காடு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் காடு அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே தமிழர்கள் ஐவகையில் பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் வந்து பாலைவனம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை, நம்ம இருக்கக்கூடிய நிலங்கள் பகுதியிலேயே மரங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் செடி கொடி புல்லு கூட வளராமல் சில இடங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த கலர் நிலத்தெல்லாம் பெரும்பாலும் எதுவுமே வராது. எதுக்கு இப்போ அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களை பொட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பண்ணுவாங்க. அதாவது மரங்கள், செடிகள், கட்டடங்கள் பெரும்பாலும் இருக்காது, திறந்தவெளி நிலமாக இருக்கும், பயிர் இல்லாத ஒரு நிலமாக இருக்கும், பெரும்பாலும் பசங்க விளையாடக்கூடிய விளையாட்டு மைதானமாக இருக்கும். எதுக்கு இது இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பொட்டலில் இங்கு ஒருவர் நடந்து செல்கிறார், அவங்கள பற்றி தான் பாட்டு வருது. அந்த பொட்டலில் போகிறவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, எது கேட்குறாங்க, வாங்க கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில், பழனி பாரதி வரியில், சிற்பியினுடைய அற்புதமான இசையில, ஜானகி ராமன் படத்துக்காக அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Hey sir, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். கடந்த பாடல்ல பொட்டல் பத்தி கேள்விப்பட்டோம்ல, அந்த மாதிரி பொட்டலை கூட பல நேரங்கள்ல நல்ல காடுகளாக மரங்கள் வளர்ந்து செழித்து வளரக்கூடிய ஒரு நல்ல நிலமாக, நன்னிலமாக மாற்றிய பெருமை பலருக்கு உண்டு. பலருமே செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு தனி மனிதனாக இவ்வளவு ஏக்கர் கணக்குள்ள காடுகளை வளர்த்திருக்கிறார், அந்த நிலத்தில் எதுவுமே விளையலனாலும் கஷ்டப்பட்டு அதை நல்ல பூமியாக மாத்திருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம எங்கேயோ எப்போவோ கேட்டிருப்போம். அதுபோல சில நேரங்களில் இந்த பொட்டல் காடுகளில் கூட சில நல்ல தாவரங்கள் விளையும் போது, கஷ்டப்பட்டு விளைவிக்கும் போது பூக்களும் பூக்கும். அதே போல் இங்கேயும் ஒரு பூ பூத்திருக்கு. என்ன பூ கேட்டுருவோம்.

கிருஷ்ணராஜ் குரலில் தேவாவினுடைய இதமான இசையில் அந்த பாடல் பெரிய தம்பி படத்துக்காக கேட்டு முடித்தோம். இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார்.

0: அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப் பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின்போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடனுதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
1: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
2: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000 மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு Don.
6: இந்த வேளை 7:25 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 101 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம்.

கானத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவு பாடலாக ஒரு ஒரு பாடல் காத்திருக்கிறது. முதல்ல பொட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம்ல, அந்த பொட்டலில் பூ மலரணும் அப்படின்னா ஆவாரம் பூ மலர்ந்துச்சுன்னு கேள்விடுவோம் கேட்டோம் இல்லையா. மலரணும் அப்படின்னா நல்ல சத்துள்ள நீர் வேணும். நீர் இருந்துச்சுன்னா அந்த ஒன்றுமே இல்லாத மண்ணில் கூட பல சத்துக்களும் கலந்த ஒரு அருமையான தண்ணீர் இருந்தால் காலப்போக்கில் அந்த நிலம் ஒரு சத்துள்ள நிலமாக மாறி விளையக்கூடிய நிலமாக மாறிடும். அப்படி விளையக்கூடிய நிலமாக மாறணும்னா அந்த தண்ணியில் பல சத்துக்கள் கலந்துருக்கணும், பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கணும். அப்படி மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு தண்ணி தான் தாமிரபரணி தண்ணி. அதை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இப்போது அந்த தாமிரபரணி தண்ணியை வச்சு இங்கே என்ன பண்ணுறாங்க கேட்டுருவோமா?

0: கிருஷ்ணராஜ் குரலில் வைரமுத்துவனுடைய வரியில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் பொற்காலம் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள கோபால்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஐரோப்பிய நாடான ஜெர்மனி நாடு உழைப்புக்கும் தரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் தயாராகும் மகிழுந்துகள் கார்கள் உலகத்தரம் வாய்ந்தவைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கு நோ பிளாஸ்டிக் கண்ட்ரி என்ற பெயர் உண்டு. பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது வரக்கூடிய வாசனையை நுகர்வது, சூடான உணவை பிளாஸ்டிக் பொருட்களில் வைத்து சாப்பிடுவது புற்றுநோய் வருவதற்கான காரணிகளாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தினால் கைது செய்யும் அளவுக்கு ஜெர்மனியில் சட்டம் இருக்குது. இதன் காரணமாக பிளாஸ்டிக்கால் வரக்கூடிய புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் எதுவும் அவ்வளவா அந்த நாட்டினரை நெருங்கிறதில்ல. இப்படி தமக்கு தாமே சில கட்டுப்பாடுகளை உண்டாக்கிக்கணும். அந்த கட்டுப்பாடுகளை அவசியம் கடைபிடிக்கணும். கோபால்சாமி ஐயா, உடம்பில் இருக்கும் சில செல்களின்

0: முறையற்ற வளர்ச்சி தான் செல் டிசார்டர் தான் புற்றுநோய். நம்ம உடம்புல பல்லாயிரம் கோடி செல்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். தோலில் இருக்கும் செல்கள் தங்களை 2 வாரத்துக்கு ஒரு முறை புதுப்பித்து கொள்ளுமா? 24 நாட்களில் 1 இன்ச் முடி வளரும். 4 மாசத்துக்கு ஒரு முறை நுரையீரல்ல செல்கள் இறந்து மறுபடியும் புதிய செல்கள் உருவாகும். 260 நாட்களுக்கு ஒரு முறை கண்களில் உள்ள லென்ஸ் தன்னை புதுப்பித்து கொள்ளுமா? மூளையில் இருக்கும் சில செல்கள் 21 மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பிச்சுக்குமா? இதயத்தில் இருக்கும் செல்கள் 320 நாட்களுக்கு ஒரு முறை புதுப்பித்து கொள்ளும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொடர் நிகழ்வில் ஊடால ஏதாவது 2 செல்களுக்கு இடையே இருக்கும் பிணைப்பை ஏதோ ஒரு காரணி உடைக்கும் போது அந்த செல்கள் தனித்து விடப்படுது. இவை மற்றொரு செல் கூட சேர முடியாது. இந்த குறைபாடு தொடரும் போது தனித்து விடப்படும் செல்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அவை ஒன்று சேர்ந்து ஒன்னா வளரும் போது புற்றுநோய் உண்டாகுது. நம்ம உடம்புல இது மாதிரி செல் பிணைப்பை பாதிக்கும் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி இதை கட்டுப்படுத்தி அழிச்சுக்கிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த செல்கள் வளர்ச்சி பெற்று புற்றுநோயா உருவெடுக்குது. கோபாலசாமி ஐயா, புற்றுநோயும் மற்ற நோய்கள் போல ஒரு நோய், அவ்வளவுதான். இந்த நோயை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு மனோதைரியத்துடன் இருந்தால் அந்த நோயையும் வெல்லலாம். 10 வருடமா வாழக்கூடியவர்கள், புற்றுநோயோடு வாழக்கூடியவர்களை நாம பார்க்கிறோம். நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய காய்கறிகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், பழங்கள் இவற்றை நிறைய சாப்பிடணும். மயிலுக்கு தோகை அழகு, மானுக்கு புள்ளி அழகு, ரோஜாவுக்கு முள் அழகு, அம்மாவுக்கு அன்பு அழகு, மாட்டுக்கு கொம்பு அழகு, கோழிக்கு கொண்ட அழகு, மரத்துக்கு இலை அழகு, கோவிலுக்கு கும்பம் அழகு, நம் அனைவருக்கும் கல்வி அழகு, வேளாண்மைக்கு மண் அழகு, மண்ணுக்கு மரம் அழகு. அதனால் நாமும் நாம் வாழும் சூழலும் வளமாக இருக்கணும். அதற்கு ஜெர்மனி நாடு போல ஒரு கட்டுப்பாட்டோடு வாழணும். சட்ட திட்டங்கள் இருந்தால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்கவும் செய்யணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 FM.
5: இந்த வேளை 7:35, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: வணக்கம் இசை உள்ளங்களே,
7: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இன்னைக்கு பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஒன்று இரண்டு பாடல்கள் வந்தாலே ஓரளவு கணிக்கலாம். இருந்தாலும் முதல் பாட்டிலே அவ்வளோ ஈஸியாக இருக்குமானா இருக்காது. ஆனாலும் பாடலை முழுமையாக கேட்டிங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். இப்போது நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா, யாராவது நம்மளை கீழே தட்டி தட்டி கீழே இறக்குறாங்க அப்படின்னா வெட்ட வெட்ட வாழை போல் இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது நம்மளை தேனி மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு தேனி இல்லை ஆயிரம் தேனியாக நாம மாறணும். ஒரு கூட்டை களைச்சுட்டா எப்படி ஆயிரம் தேனி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரம் தேனிகளாக

0: சங்கர் மகாதேவன் குரலில் நான் முத்துக்குமார் வரியில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் வேல் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don. 102.3 FM.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: 7:42 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஆம் நண்பர்களே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். முதல் பாடல் கேட்டாச்சு. இந்த பாட்டை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. அடுத்த பாட்டு வருது, அந்த பாட்டுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வரியில் ஒரு இணைப்பு இருக்கும். அந்த இணைப்பை நீங்கள் கொஞ்சம் பிணைச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்ன தோணுதோ அதை நீங்கள் பதிவாக கொடுங்க. முகநூலில் நான் வந்து போட்டிருக்கேன், பதிவு போட்டிருக்கேன். www.facebook.com/vividbharathi-tamil-fm102.3 அப்படிங்கிற பக்கத்தில் நான் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவு கீழே இனிமேல் நீங்கள் வந்து இந்த பாடலை கேட்டுட்டு என்ன இதில் வந்து பாடல்கள் போகுது, எந்த பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா போடுங்க. இல்லை என்ன தோணுதோ அதை போடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போது அடுத்து வந்து, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருடையது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தில் நம்ம கேட்டிருப்போம்ல. நமக்கு எது சொந்தமோ அது நிச்சயமாக எப்போவுமே நமக்கு சொந்தம் இல்லை, இன்னொருத்தருக்கு எப்பயாவது மாறும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது பூக்கள் தண்ணீரில் பூக்கும்ல, தண்ணீர்லேயே பூக்கக்கூடிய சில பூக்கள்லாம் இருக்குது, அதுக்கு சில வாசம்லாம் இருக்குது. என்ன தான் தண்ணீர்லேயே பூத்தாலும் அந்த வாசம்லாம் தண்ணீர்கிட்டே இருக்கிறதில்ல, வேறு எங்கேயாவது போகத்தான் செய்யுது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான தத்துவத்தை பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

பிரதீப் குமார் குரல்ல, சாரதி வரியில, என்ஆர் ரகுநந்தன் இசையில, அயோத்தி படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. 7:49 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் எப்படி கருத்து பதிவுகளை போட்டிருக்காங்க, யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா எந்த பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் முகநூல் பக்கம் எட்டி பார்த்துருவோம். வீரராகவன் பாட்டும் பயணமும் பரவச கவனமும் பாடல்களுடன் இணைய பண்பலை சிறக்க வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீரராகவன் மாதவரத்திலிருந்து போட்டிருக்காங்க. பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து வணக்கம், நாங்களாம் இணைஞ்சிருக்கிறோம் நிகழ்ச்சியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹாவ் எ கிரேட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி பாட்டும் பயணம் நிகழ்ச்சியை வந்து கொண்டாடுற மாதிரி அவருமே சொல்லியிருக்கிறாரு. ஹேமலதா வந்து மூன்று கைகள் பூக்கள் அப்படியே அள்ளி அள்ளி தூவி கொண்டிருக்கிறது, சூப்பர், பூஜை பண்ணுறீங்களோ, ஓகே. அப்புறம் ஏழு கிணறு அபுதாஹிர் அவங்க வந்து இனிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலப்பேடு தயாளன் மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுபையா ஏற்கனவே வந்து 6 மணிக்கு போச்சு இல்லையா, அந்த பாடல்களை பற்றிலாம் போட்டிருக்காங்க. 7 மணிக்கு வந்த பாடல்களை பற்றியும் போட்டிருக்காங்க. சபரி மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, முத்துமாரி என் விருப்பம் அதில் வந்த பாடல்கள் நல்லாயிருக்கு, இனிய மாலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான், ஏற்கனவே வந்த பெயர்கள் தான், யாருமே கண்டுபிடிக்கல. இந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து எறும்பு அப்படின்னு வந்துச்சா, அந்த வேல் படத்துலேருந்து வந்த பாட்டு, இந்த ஊரில் யாரையுமே எறும்பே கடிக்காது அப்படின்னு

இருந்துச்சு. காற்றோடு பட்டம் போல இந்த பாட்டில் வந்து சித்தரும்பு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு சின்ன சோத்தை கூட எடுத்துகிட்டு போய்ட்டு பத்திரமா வச்சுக்கும், அந்த சோத்துக்கே அது அவ்வளோ கவனம் செலுத்துது. நான் சொந்தங்களை ஒரு அரிசி பருக்க கூட நான் வந்து ஒரு பெரிய மதிப்பாக மதிக்கலை, எறும்பு கூட நான் எறும்பு போல கூட நான் இல்லையே அப்படின்னு சொல்லி பாட்டில் ஃபீல் பண்ணி ஒரு வரி வரும். இப்போ அடுத்த பாட்டில் வந்து வரக்கூடியது இங்கேயும் சித்தரும்பு தான் வரப்போகுது. இப்போ வெளியில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, காற்று சில நேரங்கள் நல்லா புசு புசுன்னு வீசும், அந்த காற்று டக்குன்னு நிற்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிற்கும். அதே போல் அந்த பாட்டுக்குள்ளேயும் வீசுகிற காற்று நிற்காது அப்படின்றாங்க. பாட்டுக்குள்ளே சித்திரும்பு வருது இந்த நேரத்தில். மழை வெயில் இந்த அதான் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ஜீவன்கள் சின்ன சின்ன துளிகள் கூட அவைகளுக்கு கடல் போல இருக்கும். ஒரு சின்ன டம்ளர் தண்ணியோ பக்கெட் தண்ணியோ அவைகளுக்கு பெரும் வெள்ளமாக மாறிடும். அதனால் நம்ம வீட்டை நோக்கி படையெடுத்துரும். எறும்பு, சின்ன சின்ன தேல், பூரான் இதெல்லாம் வந்துடும். பாம்பு கூட சில நேரத்தில் நம்ம வீடுகளை நோக்கி வரும். பத்திரமா இருந்துக்கணும், முடிஞ்சளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போட நிகழ்ச்சியில் நானும் கிளம்பிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

0: மனோ எஸ் ஜானகி குரல்களில், மனோவோட போர்ஷன் இன்னும் வரல. அந்த குரல்களில் வாலியினுடைய வரியில், இளைய ராஜாவினுடைய இசையில், வால்டர் வெற்றிவேல் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்.
0: இத்தோடு நானும் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனி 8 மணிக்கு ஆர்ஜே கௌதம் கூட நீ இதே போல நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வேளை 7:55:15. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
3: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த

0: கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேனா, நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாரா அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இதுவரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இதுவரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னு அவன்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க, 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம். 8:01 கடந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜி கௌதம். இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் வந்து பயங்கர பிஸி ஸ்கெடியூலில் வேலை நிறையா இருக்கும். நமக்குன்னு ஒரு நேரம் கிடைக்காது. அப்படி நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு டைம் கிடைச்சா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்செல்லாம் வச்சுருப்போம். அப்படி உங்களுக்குன்னே உங்களுக்காகவே ஒரு நாள் முழுக்க கிடைச்சா அந்த நாளில் நீங்கள் எதெல்லாம் செய்வீங்க, எதெல்லாம் செலவிடுவீங்க அப்படின்றதான் உங்களுக்கான தலைப்பு. உங்களுக்காக ஒரு நாள் முழுவதும் கிடைத்தால் அதை எப்படி செலவிடுவீர்கள் அப்படின்றதான் இன்றைக்கான நம்ம நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. ஸோ யாரெல்லாம் என்னென்ன சொல்ல போகிறீங்க, எப்படிலாம் அந்த ஒரு நாளை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும், என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952-5208-53 அப்படின்ற நம்பருக்கும், அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் நீக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துல இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன்.
0: சூப்பர்ங்க, சூப்பர். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: ரதி.
0: ரதி, ஓகே. ரதி, முதல் தடவை வந்திருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு நாள் முழுக்க கிடைச்சா அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துவீங்க,
1: என்னெல்லாம் பண்ணுவீங்க? நிம்மதியா தூங்கி எந்திரிக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சா போதும்.
0: நீங்க சொல்றதுலயே தெரியுது எவ்வளவு ரெஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்றது.
1: சத்தியமா சார், முடியல.
0: கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டு உங்களுக்காக ஒரு நாள் செலவிடுங்க. இணைப்புல ஏதோ பிரச்சனை, கலா வந்தாங்க கடைசியில கட் ஆயிடுச்சு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருக்கு இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சத்யநாராயணன், பெரம்பலூர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு நாள்
2: கிடைச்சதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நூலகத்துல போய் புக்ஸ் படிப்பேன். ஏன்னா நல்ல இன்டர்நேஷனல் லைப்ரரி மாதிரி இருக்கு எங்க பெரியார் லைப்ரரி, ஏசியோட நல்லா அங்க போய் உட்காந்து புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கலாம். அதுபோக மீதி நேரத்துல என்னுடைய இருசக்கர வாகனம், நான் சக்கர வாகனத்தை சர்வீஸ் பண்ணி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணலாம், சுத்தம் பண்ணலாம், நல்லா பண்ணலாம்.
0: ஓகே, அதுவும் ஒரு ஒர்க்காவே, ஃபுல்லா ஒர்க்லயே ஃபோகஸ் பண்ணிட்டீங்க அந்த ஒரு நாளையுமே.
2: ஆமா, நிச்சயமா.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். கும்பகோணத்துல இருந்து மீனாட்சியா? ஓகே, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது. கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது நின்று பேசுறீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்றதே சரியா கேக்கல. ஓகே, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க வேற இடத்துல இருந்து. வணக்கம். சொல்லுங்க கலா, கட் ஆயிடுச்சு. உங்களுக்குன்னே ஒரு நாள் உங்களுக்காகவே ஒரு நாள் கேள்வி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் தாலுகா இரவாஞ்சல்.
0: உங்க பேர்?
4: கிறிஸ்டோபர் சார்.
0: கிறிஸ்டோபர், ஓகே. சொல்லுங்க கிறிஸ்டோபர். உங்களுக்காக ஒரு நாள் முழுக்க கிடைக்குது, அதாவது நீங்க ரெகுலரா பண்ற எந்த வேலையும் உள்ளங்க, இந்த நாள் வந்து உங்களுக்கானதுதான். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி செலவிடுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரா முதல்ல ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அற்புத தீவு படத்திலிருந்து அலெக்ஸ் பாடின பாடல், பா விஜய் வரிகளில் ஜெயச்சந்திரனுடைய சில சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம்,

0: பார்த்தீங்க, அதுவும் சரி. அவன் தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.

0: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களை தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும்

0: 8:12 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு நாள் முழுசா கிடைச்சா அதை எப்படிலாம் செலவிடுவீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க.
1: சார், நான் இப்போ எனக்கு இந்த ஒரு நிமிஷம் ரேடியா பண்ணிடுறேன். ஆமா சார், நான் இப்போ லீவு எனக்கு வந்து ஒரு நாள் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரெஸ்ட் கிடையாது இப்போதைக்கு. வருஷத்துல பண்டிகை அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் வந்தாதான் கடையை லீவ் விட முடியும். வார லீவு மாச லீவு எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால எனக்கு வந்து ஒரு நாள் லீவு விட்டா 6 நாள் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். 6 நாள் நல்லா குடும்பத்தோட ஒரு சினிமா பார்ப்பேன் சார்.
0: சூப்பர்.
1: நன்றி
0: சார். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க, யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? திரு எங்க இருந்து?
2: சிவா சார்.
0: சிவா, சொல்லுங்க சிவா, உங்களுக்காக ஒரு நாள் கிடைச்சா அதை எப்படி எல்லாம் செலவிடுவீங்க?
2: ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா
0: என்ன பண்ணுவீங்க?
2: படத்துக்கு போயிட்டு ஜாலியா வரலாம் சார்.
0: படத்துக்கு போயிட்டு வருவீங்களா? ஓகே ஓகே. வேற ஏதாவது வித்தியாசமா இப்படி இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்கா?
2: ஃபேமிலியோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் சார். அதான் சார்.
0: அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பர்ங்க. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்
3: சார். கணபதி சார்
0: சொல்லுங்க.
3: ரொம்ப லோவா கேக்குது சார்.
0: உங்க வாய் என்ன பேசுறதா?
3: ஆமா சார்.
0: ஓகே.
3: ஆமா ஆமா சார். ஆமா சார்.
0: சொல்லுங்க, இப்ப கேக்குதா?
3: சார், ஃபர்ஸ்ட் நான் கோயிலுக்கு போறேன் சார்.
0: கோயிலுக்கு போவீங்களா?
3: ஆமா சார். நல்ல 2-3 hours நல்ல ரெஸ்ட் எடுத்து நிம்மதியா எடுத்துட்டு அங்க இருந்து தேயத்தை வணங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போவேன். ஒரு அவர் நல்ல ரெஸ்ட் எடுத்தேன். காசு வாங்க. வீட்டுக்கு போக நம்மளால முடிஞ்சாலும் என்ன வயிற்று லைட்டா என்ன செஞ்சு சாப்பிட்டு நம்ம எதிர்பார்த்து கேட்டீங்கன்னா அப்படியே நல்ல நல்லா ரெஸ்ட் எடுப்போம் சார்.
0: ஆஹா, பயங்கர பிளான் வச்சிருக்கீங்க போல ஏற்கனவே.
3: ஆமா சார். ஆமா சார்.
0: ஓகேங்க. ஓகே, கண்டிப்பா செய்யுங்க இதை ஒரு நாள். நன்றி. நன்றி. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார். கோயம்பேடு பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
4: அதாவது ஒரு நாள் போற நினைச்சு கோவிலுக்கு போலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிடணும். பீச்சுக்கு போயிட்டு நம்ம தேவையானது சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பஜ்ஜி மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சவகாசமா வீட்டுக்கு வரணும்.
0: ஓகே. சோ ஃபுல்லா அப்படியே ரவுண்ட்ஸ்லயே.
4: ஆமா, ஒரு நாள் பூரா ஜாலியா இருக்கணும். அது மாதிரி கிளம்பிடணும்.
0: சூப்பருங்க.
4: அது பிளான் பண்ண ஸ்கெட்ச் போட்டாதான் நடக்க மாட்டேன் சார். நம்மளே தானா போனாதான் நடக்குது.
0: ஆமா, எப்பயுமே பிளான் பண்றதே நடக்காது.
5: சொல்லுங்க. வண்டியில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் நண்பர்கள் போய் பார்க்கறது ஒரு ரவுண்ட் அடிச்சு

0: ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் போய் சுத்தி பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு பேசிட்டு வந்துருவீங்க. சூப்பர் சூப்பர், ஒரு நாள் பண்ணுங்க கண்டிப்பா. நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: திவார் மாட்ட மீடாமத்துல இருந்து பேசுறோம்.
0: உங்க பேர்?
1: கயல்விழி.
0: கயல்விழி, சொல்லுங்க நீங்க எப்படி, உங்களுக்கு ஒரு நாள் கிடைச்சா என்னென்னலாம் பண்ணுவீங்க?
1: பசங்க கூட ஜாலியா படத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வருவோம்.
0: சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது வித்தியாசமா இருக்கா இல்ல இதுதானா? வரிகள்ல சுந்தர் சி பாபுடி சில ஒரு சூப்பரான பாடல் சித்திரம் பேசுதடி படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சொக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 23 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னே ஒரு நாள் முழுசாக கிடச்சா அதை எப்படிலாம் செலவிடுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: கிருஷ்ணசாமி.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஒரு நாள் டைம் கிடைச்சா என் பேத்தியை அழைச்சிக்கிட்டு ஃபுல் டைம் போகணும். எல்கேஜி படிச்சுட்டு இருக்கா, சென்னையில இருந்து இங்க வந்திருக்கா கும்பகோணம். அவளுக்கு வந்து நிறைய பீச்சு பீச்சுங்கிற காட்ட முடியல, இங்க இல்ல. அதனால பார்க்கு கோவில் போகணும்னு ஒரு ஆசை,
1: கூட்டிட்டு போகணும் அப்படின்ற.
2: ஆமா,
1: ஓகேங்க. ஓகே ஓகே, சூப்பர், நன்றி.
2: நன்றி சார்.
1: வணக்கம்.
3: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியாத.
1: எஸ், நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க.
3: அதாவது என்னுடைய அண்ணன் வீடு, தம்பி வீடு, அக்கா வீடு, அத்தை வீடு எல்லாமே ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கு, ஆழ்வார்குறிச்சியில இருந்து. ஆனா நான் அங்க போய் இப்ப 2 வருஷம் தாண்டிடு.
1: ரெண்டு வருஷமா போல
3: எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டுதான்
1: போய்கிட்டுதான்.
3: ஆனா ஒரு நாள் கிடைச்சதுன்னா கூப்பிடாமலே அவங்க வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன்.
1: சூப்பரே சூப்பரே.
3: பக்கத்துலதான் இருக்கு, ஆனா போக முடியல. அதே சமயத்துல பேசவும் நேரம் இல்ல. அப்படி கேட்டா அவங்க வந்து அந்த என்ன வந்து ஒதுக்குதாங்க. ஏன்னு கேட்டா உனக்கு பேசவே நேரம் இருக்காது, உனக்கு வானொலியில இருந்தா நீ பேசுவ அப்படிங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் கிடைச்சதுன்னா கண்டிப்பா எல்லா பக்கமுமே ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி போகணும்.
1: சூறாவளி சுற்றுப்பயணம், ஆஹா சூப்பர். அதே மாதிரி போயிட்டு வந்துருங்க, சூறாவளி மாதிரி அப்படியே சுத்திட்டு வந்துருங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி நன்றி.
3: நன்றியா, நன்றி மகிழ்ச்சி.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யாரு இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: இப்ப
1: கேக்குது, இப்ப சொல்லுங்க. நேரம் கிடைச்சா திருச்செந்தூர் போகணும். ஓகே, வேற எதுவும் இல்ல, அந்த ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வந்துடணும். கண்டிப்பா போங்க, ஒரு நாள் டைம் உங்களுக்காக ஒதுக்கிட்டு கிளம்பி போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: ஹலோ, திருவாரூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் சார்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
5: ராமலிங்கம்.
1: ராமலிங்கம், சொல்லுங்க ராமலிங்கம்.
5: நான் வந்து சென்னை, எனக்கு மாமா வீட்டு போயிடுவோம் சார். ஒரு நாள் கிடைச்சா
1: மாமா வீட்டுக்கு. ஏன் குறிப்பிட்டு மாமா வீடு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா?
6: சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் சார், பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களாண்டா.
1: ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க.

0: ஒரு நாள் விட்டா சொல்றீங்களா சார்? வீட்டுல எனக்கு என் துணி எல்லாம் நான் துவைச்சிருவேன் சார். அப்புறம் செடிங்க இருக்குது, மல்லிப்பூ செடி, அப்புறம் தூதியாலை செடி, அவ்வளவு மருத்துவ குறிப்பு செடி எல்லாம் கொஞ்சம் எனக்கு இருக்கு சார். அதெல்லாம் கிளீன் பண்ணுவேன், தண்ணி ஊத்துவேன் செடிக்கு. பப்ளி பாய மரம் இருக்குது, நல்லா காயெல்லாம் நிறைய இருக்குது.
1: அப்ப மத்த நாள் கண்டுக்க மாட்டீங்களா?
0: ஆமா சார், அதை பரிமாறிச்சுட்டு அப்புறம்
1: அதை யார் பாத்துப்பாங்க
0: சார்?
1: அப்ப மத்த நாள் யார் அதை பராமரிப்பாங்க?
0: அது நான் தான் சார். வேலை விட்டு வரும் காலையில் 3 மணி, இப்போ காலையில் 7 மணி போனால் 3 மணிக்கு 3:30 வந்துடுவோம் சார் வீட்டுக்கு. 8 hour பெட் ட்யூட்டி
1: தாது.
0: சாயந்தரம் நேரத்தில் பார்ப்பேன். அப்புறம் என் பொண்ணு வீட்டுக்கு போவோம் சார். அந்த அம்மா கொஞ்சம் துணி தைப்பாங்க, டைலர் அம்மா. அந்த அம்மா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், போய் காஜா கஜா எடுத்து

தொடர்ந்து பேசலாம் இப்ப நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இ படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. திப்பு பாடின பாடல் பொன்னடியானுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவோடைய சில வந்துட்டே இருக்கு. சூப்பரான ஒரு பாடல் கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

0: நீ கோரினாய்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: 8:34 கலந்து போயிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரே ஒரு நாள் முழுக்க கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, அதை எப்படிலாம் செலவிடுவீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து இணைப்புல வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கணேஷ், சென்னை கோடம்பாக்கத்துல சார்.
0: சொல்லுங்க கணேஷ், நீங்க எப்படிலாம் செலவிடுவீங்க ஒரு நாள் உங்களுக்காக கிடைச்சா?
1: ஒரு நாள் லீவ் கிடைச்சா
0: ஒரு நாள் முழுக்க தூங்கிட்டே தான் இருக்க போறீங்க. அந்த அளவு உங்களுக்கு தூக்கம் தேவையா இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, நல்லா ஒரு நாளுக்கு அதுக்காக ஒதுக்கி தூங்குங்க. நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்க ஐயா. ஐயா கௌதம் ஐயா சௌக்கியமா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி.
2: நான் ஒரு சின்ன விவசாயிங்க ஐயா. எனக்கு டைம்ன்றது ரொம்ப கிடையாதுங்க ஐயா. ஆனா அப்படி டைம் கிடைச்சா இப்போ வந்து இயற்கையோட இதுல வந்து இது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு ஐயா, நிறைய மரம் வைக்கலாம் ஐயா. அதுதான் எனக்கு
0: இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சொல்லுங்க.
3: சைலபேட்ல ஆனந்த் சார்.
0: சொல்லுங்க ஆனந்த், என்ன ஹலோ மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க?
3: எனக்கு டைம் கிடைக்கும் போது நல்லா தூங்கணும் சார். நான் பகல் ஷிப்ட் நைட் ஷிப்ட் வேலைக்கு போறல்ல,
0: அதனால
3: நல்லா படுத்து தூங்கணும் சார். அத
0: தூங்கறது மட்டும்தான் அந்த ஒரு நாள்ல. ஓகே ஓகே.
3: ஆமா சார்.
0: சூப்பர். அப்ப ஒரு நாள் அதுக்குனே ஒதுக்கி தூங்கிடுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். லைனில் இருக்கீங்க, பேசலாம். ரொம்ப மௌனமாக இருக்க வேணாம் லைனில் வரவங்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார். கிழக்கு தாம்பரத்தில் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க.
4: எனக்கு ஒரு நாள் லீவு கிடைச்சா முதல்ல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் சார்.
0: ஆ, ஃபோனை தூக்கி ஓரம் வச்சிடறேன்.
4: ஆமாம் சார், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா தொந்து தாங்க முடியாது.
0: ஃபோன்னால பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலைய.
4: ஆமாம் சார். அவங்க திடீர்னு கூப்பிடுவாங்க, கிளம்பி வேலைக்கு வந்துடுவாங்க.
0: ஃபோன் இருந்தால் தானே கூப்பிடுவீங்க?
4: வீட்டுக்கு.
0: சூப்பருங்க,

0: சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு உங்க
1: தேங்க்யூ.
0: பிளான், கண்டிப்பா செயல்படுத்துங்க. நன்றி.
1: ஓகே தேங்க்யூ.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க
2: சார். நான் வேப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார், கும்பகோணம் பக்கம்.
0: உங்க பரம்பராஜ். ஓகே சொல்லுங்க
2: சார். என்ன உத்தனா ஒரு நாள் ஃபுல்லா தூங்குவோம் சார்.
0: எல்லாரும் தூங்குறதுலதான் இருக்கீங்க.
2: ஏன்னா சார் நான் காலைல 4:30 எழுந்திருச்சு தூங்க பண்ண நேரம் வேலை சொல்றேன் சார். காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, தூக்கமே இல்ல. நல்லா தூங்க விட்டா நல்லா தூங்குவோம் சார்.
0: அப்ப கண்டிப்பா ஒரு நாள் ஒதுக்கி நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. முயற்சி பண்ண நடக்காத எதுவும் கிடையாது, நடத்தி காட்டுங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கம். நடப்போங்கப்பா, வந்தோன்னே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாட்டை போட போகிறேன். இப்போ ஒரு சூப்பரான பாடல், ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன் வசுந்தராதாஸ் இணைந்து பாட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல், வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்குது. கேட என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

0: 8:44 கடந்து போயிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு நாள் முழுக்க கிடச்சா அதை எப்படிலாம் செலவிடுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சொல்லுங்க.
1: ஒரு நாள் கிடைச்சாலுமே கேட்டிருக்கீங்க?
0: ஆமாம், ஒரு நாள் உங்களுக்காக கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: சைக்கிள் எடுத்துக்குவாங்க, இந்த மிதிவண்டியை.
0: ம், சைக்கிள்.
1: சாய்மலைக்கு போவேங்க, அந்த சாய்மலை.
0: ம்,
1: அங்க இயற்கை ரம்யமான காட்சிகளை வந்து மாங்குடி வளையப்பேட்டை இந்த வழியா திருவளஞ்சேலி வழியா சுந்தர பெருமாள் கோயில்ல போய் அது வரைக்கும் சைக்கிள்லயே போய் அங்க இயற்கை வளங்கள் அழகா பூத்து இருக்கும், பூ கொடி செடிகள் மரங்கள் இவர்கள்லாம் அந்த ரம்யமான காட்சிகளை பார்த்து ரசித்து கொண்டு என்னுடைய அந்த ஒரு நாளை கழிப்பேன் ஐயா.
0: சூப்பருங்க, சூப்பர், கண்டிப்பா செஞ்சு பாருங்க.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ஒரு
0: நாள் கிடைச்சா
2: என்னெல்லாம் அது முடிஞ்ச உடனே டீ எடுத்து போவேன். டீ முடிஞ்ச உடனே சாயங்காலம் எப்பவும் மட்டும்
0: வந்துடுவேன்.
2: இதுவே கிடையாது சார் எனக்கு.
0: இதுவே அப்படியே கண்டினியூ பண்ணிடுவீங்க
2: சார்.
0: ஓகேங்க, ஓகே. ஆ சொல்லுங்க
2: சார். சாப்பிட்டீங்களா? ஆ
0: நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ஆ நீங்க சார் சாப்பிடுங்க.
0: சாப்பிடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமா எஃப்எம் கேளுங்க. நன்றி.
2: ஆ தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
3: அதாவது நான் எனக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா போனு ரேடியோ எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. நான் வாழ்ந்தேன் பாத்தீங்களா சின்ன வயசுல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல போய் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு அந்த பழைய என்னென்ன அப்ப எல்லாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் செய்ய வாழ்ந்து வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு நாள் கிடைச்சா சந்தோஷமா இருக்கேன். ரேடியா இல்லாம போன் இல்லாம ஜாலியா இருந்துட்டு வருவேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம முயற்சி பண்ணா நடக்கும். நல்லா முயற்சி பண்ணுங்க.
3: பழைய நண்பர்களை கூப்பிட்டு அது மாதிரி செய்யணும். நன்றி.
0: கண்டிங்க, கண்டிப்பா பண்ணுங்க. நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பட்டியல் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. விஜய் எஸ்தாஸ் குரலில் பா விஜய் வரிகள்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நலமா இருக்கேன் ஐயா. ஐயா ஒரு நாள் லீவு கிடைச்சா, நான் வந்து இந்த வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் லீவு கிடைச்சா பேரமரம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்னுடைய தோட்டம் தென்னமர தோட்டத்துல போய் அன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான இளநீ நொங்கி எல்லாம் வெட்டி கொடுத்து ஜாலியா இருப்பேன் ஐயா.
1: சூப்பருங்க, சூப்பர், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹயாத் பாஷா ஜெய்பனி சார்.
1: சொல்லுங்க.
2: செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் சார் எங்களுக்கு ஷாப் லீவு.
1: ஓகே.
2: அதனால வந்து காலையில 8 மணில தூங்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அதோட படுத்தான்னு வச்சுங்களேன், 4 மணிக்கு நம்ம நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு மட்டும் ஏழுச்சிடும், அதோட நம்ம நிகழ்ச்சியை கேட்டுன்னு இருப்பேன். இந்த உறங்குறது தான் சார் இந்த ஒரு நாள் லீவுல எனக்கு கிடைச்ச சுகம்.
1: சூப்பருங்க, சூப்பர்,
2: நன்றி,
1: நன்றி, நன்றி. பகிர்ந்தது. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்
3: சார். வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: ஹலோ.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க.
3: ஆ செங்கல்பட்டுல இருந்து சம்பத் சார்.
1: சொல்லுங்க சம்பத்.
3: ஆ சொல்லுங்க. ஆ நான் எங்க வீட்ல செடி வச்சிருக்கேன் சார். ஆ நான் தூங்க மாட்டேன், எப்பவும் தூங்குற பழக்கம் கிடையாது. அந்த செடியை போய் பாத்தீங்கன்னா மண்ணு கொத்தி
1: விட்டுக்கினேன்.
3: அதான் சார் எனக்கு தெரியும் ரொம்ப.
1: ஓகேங்க, ஓகே, சூப்பர்.
3: ஆமா சார், நிறைய செடி வச்சிருக்கேன் சார், செம்பருத்தி, நிச்சயமல்லி, ஜாதிமல்லி,
1: எப்படி ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க. ஓகேங்க, ஓகே, நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. வணக்கம். ஸோ வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
4: கும்போன வட்டம் பாபுராஜ்வரம் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க.
4: ஹலோ. நான் வந்து ஒரு நாள் வந்து எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கிட்டு, குறிப்பாக விவித் பாரதி தமிழ் பண்பலம் கேட்டுக்கிட்டு, மற்ற நண்பர்களோடு பேசிட்டு அன்னைக்கு பொழுது போயிட்டு இருக்கோம்.
1: அதான், அதுதான் பண்ண போறீங்க.
4: ஆமாங்க.
1: ஓகே, ஓகே, ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நான் பேசுறது மட்டும்தான் இன்னைக்கு கேட்டுட்டே இருக்கு. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியம்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: கோயிலுக்கு சென்று வருவேன் சார்.
1: கோயிலுக்கு?
6: கன்னியாகுமரி கிராமம். எங்க பேரனை கூட்டு அப்படியே கடற்கரை, நல்ல கன்னியாகுமரி புள்ள அந்த கடற்கரை பாத்துட்டு, அது ஒரு தியாகமா. எங்க எப்பவுமே நம்ம ஊருக்கு போனா அங்க கன்னியாகுமரி கண்டிப்பா போவேன்.
1: சூப்பருங்க, சூப்பர்.
6: ஆமா, எனக்கு அந்த இது பாக்க பாக்க நல்லா நல்லா இருக்கும் அந்த.
1: ஓகே, ஓகே, நன்றி.
6: வாய்ப்பு, நன்றி,
1: நன்றி. ஸோ ஃபேஸ்புக்கில் சேகா, பிரபாகரன், புண்ணியம்மன் மேடு, வன்னிகணேசன், அந்தோணிராஜ், தூத்துக்குடிசி பாலசுப்ரமணியம், ரமா, அதுக்கப்புறம் நடராஜன், சுப்பையா, புத்தகரம், சென்னை சிங்க சிவராம், நாகராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, தியாகராஜன், நஞ்சுண்டேஸ்வரன், முத்துமாரி, ரங்கராஜன், ஹேமலதா, ஜெயஸ்ரீ, பர்வதவர்தினி, பிரேம்நாத் பிரேம், சாந்தி ரமேஷ், முனிவேல் குமரன், புரசிவாக்கம் சௌந்தரராஜன், வீரராகவன், அதுக்கப்புறம் மதுரா குளத்தூர் பாலு, கோபி மயிலாப்பூர்லேருந்து, ஹரிராம், அதுக்கப்புறம் பாஷா, சபரி மனோஜ், அதுக்கப்புறம் மீரா வெங்கட்ராமன், திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், இவங்களாருமே கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஃபேஸ்புக் மூலமாகவும் ஃபோனின் மூலமாகவும் இணைந்த நேர்களுக்கும், நிகழ்ச்சி கேட்ட ரசித்த நேர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைனுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கும், பட் ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இணையலாம். இப்போ நிறைவாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம் படத்திலிருந்து கார்த்திக் ரஞ்சித் பாடின பாடல், வைரமுத்து வரிகள், டி இமான் இசையில கேட்டு அணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு அணிந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

0: 8:51 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா இணைப்புல வரக்கூடிய நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சநீர் காயிலிருந்து சிங்காரவர் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: பூங்குழலி, பூங்குழலி என்று சேந்தன் அமுதனுடைய குரல் கேட்டது. அடுத்த வினாடி அமுதனுடைய பயபிராந்தியுற்ற முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டி பார்த்தது. பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அமுதனும் அவளை பார்த்து விட்டான்.
3: பூங்குழலி, நீ உயிரோடு இருக்கிறாயா
2: என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான்.
3: நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமாயிருக்கிறதாகும். வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்றுவிட்டு போய்விடு. ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது
2: என்றாள் பூங்குழலி. சிவசிவா, எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை கூறுகிறாய்! நான் எதற்காக உன்னை கொல்லப் போகிறேன்? நீதான் உன் வார்த்தைகளினால் என்னை கொல்லுகிறாய் என்றான் அமுதன்.
3: பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்க கூடாது? கட்டுக்களை நானாக அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா
2: என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள். கால்கள் கயிறுகளால் தாறுமாறாக சிக்கிக் கொண்டிருந்தபடியால் தடுமாறி விழப்பார்த்தாள். அமுதன் அலறி புடைத்துக் கொண்டு அவளை பிடித்து விழாமல் தடுத்தான்.
3: ஐயையோ, இப்படியா பாவிகள் உன்னை கட்டி போட்டு விட்டு போனார்கள்? உடம்பெல்லாம் தடித்து போயிருக்கிறதே என்றான். இப்போது இவ்வளவு கரிசனப்படுகிறாயே, சற்று முன்னாலேயே வருவதற்கென்ன?
2: மறுபடியும் அப்படியே கேட்கிறாயே. உனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் என்ன கண்டேன்? நீ என்னை போ என்று விரட்டினாய். நான் போய்க் கொண்டிருந்தேன்.
3: பின் எதற்காக திரும்பி வந்தாய்? ஒருவேளை நான் செத்துப்போயிருந்தால் என் உடலை தகனம் செய்துவிட்டு போகலாம் என்பதற்காகவா?
2: சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்துக் கொண்டார். நீ நாக்கிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று உன் அண்ணி சொன்னதை கேட்டு ஓடோடி

வந்தேன். அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது. இதற்குள் படகிலிருந்து ஓடைக்கரையில் இறங்கியிருந்தாள் பூங்குழலி. இந்த கத்தியை உன் மீது எரியலாம் என்றிருந்தேன், நீ தப்பித்தாய். இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்திக் கொன்று விட்டுதான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள்? என்னை விட்டுவிட்டு உன் அண்ணியின் பேரில் எதற்காக பாய்கிறாய்? அவள் பேரில் எதற்காக இத்தனை கோபம்? உன்னை பற்றி எனக்கு அவள் சொன்னது குற்றமா? அவள்தான் என் அத்தையை காட்டிக் கொடுத்தவள். புதர் மறைவில் அவள் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை நீ கூட தான் பார்த்தாயே என்றாள் பூங்குழலி. நீ நினைப்பது தவறு. உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாளோ என்னமோ, உன் அத்தையை அவள் காட்டிக் கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். உன் அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள் உன் அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டிப்போய் விட்டார்கள். அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்திவிட்டும் போய்விட்டார்கள். இது என்ன வேடிக்கை? நம்புவதற்கு முடியவில்லையே. உன்னை அவள் ஏமாற்றி விட்டிருக்கிறாள். நல்லது, நீ ஏன் திரும்பி வந்தாய்? அண்ணியை எவ்விடத்தில் பார்த்தாய்? எல்லாம் விபரமாக சொல்லு என்று பரபரப்புடன் பூங்குழலி கேட்டாள். சேந்தன் அமுதன் அவ்வாறே விபரமாக கூறினான். அவன் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் போய்க் கொண்டிருந்தான். பூங்குழலியை பிரிந்து போக மனமின்றி தயக்கத்துடனேதான் போய்க் கொண்டிருந்தான். அப்போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலரும் குரலும் கேட்டன. பலர் விரைந்து நடந்து வரும் சத்தமும் கேட்டது. சேந்தன் அமுதன் சாலை ஓரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டான். கையில் வேல் பிடித்த வீரர்கள் 7-8 பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருப்பது போல தோன்றியது. மனிதர்களிடையில் சற்று இடைவெளி தெரிந்தபோது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றினாள். அவள் அத்தையாக இருக்க முடியாது, அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்தன் அமுதன் எண்ணிக்கொண்டான். அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளேயிருந்து ஒரு பெண்பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் முதலில் நமக்கு என்னத்திற்கு வம்பு, நம் வழியே நாம் போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனாலும் மனது கேட்கவில்லை. யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்யக்கூடுமானால் செய்யலாம் என்று எண்ணி கூக்குரல் வந்த திசையை நோக்கிப் போனான். அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டான். அவள் தலையிலிருந்து இரத்தம் வழிந்து முகமெல்லாம் ஒரே கோரமாயிருந்தது. அமுதனுக்கு அருகில் நெருங்கவே பயமாயிருந்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். அவிழ்க்கும் போதே, இந்த அக்கிரமம் யார் செய்தது? எதற்காக செய்தார்கள்? சற்று முன் சாலையில் வந்து ஏறின மனிதர் யார்? அவர்கள் மத்தியில் ஒரு பெண் பிள்ளையும் போனது போலிருந்ததே, அவள் யார் என்றெல்லாம் கேட்டான். ஆம் தம்பி, அவர்கள் உன் பெரியம்மாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அதை தடுப்பதற்காகவே நான் முயன்றேன். அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டிவிட்டு போனார்கள். உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகிலேறி போய்க் கொண்டிருந்தார்களா? படகிலிருந்துதான் பெரியம்மாவை கட்டி இழுத்து வந்தார்கள். பூங்குழலியின் கதி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, ஓடிப்போய் பார் என்றாள். சேந்தன் அமுதன் திடுக்கிட்டு பூங்குழலியை தேடிக்கொண்டு புறப்பட்டான். அந்த சமயம் ராக்கம்மாள், கொஞ்சம் பொறு தம்பி, பூங்குழலியும் அந்த வாய்ப்பேச முடியாத பிசாசும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா? உன்னை ஏன் விட்டுவிட்டு போனார்கள்? நீ எங்கே தனியாக கிளம்பினாய் என்று கேட்டாள். இப்படி அவள் கேட்டது முக்கியமாக வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னது சேந்தன் அமுதனுக்கு பிடிக்கவில்லை. எல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு கால்வாயை நோக்கி ஓடி வந்தான். பூங்குழலியையும் அந்த மனிதர்கள் அடித்து போட்டிருப்பார்களோ, ஒருவேளை கொன்றே இருப்பார்களோ என்ற பதை பதைப்புடனே வந்தான். பூங்குழலி உயிரோடு இருப்பதையும் இரத்த காயம் இல்லாமல் இருப்பதையும் பார்த்ததும் அவனுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த விவரங்களை கூறிவிட்டு, பூங்குழலி, இப்போது என்ன சொல்லுகிறாய்? உன் அண்ணியின் பேரில் நீ கோபித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். நீ சொல்வதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது. அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய்? அங்கே போய் பார்க்கலாம் வா என்றாள் பூங்குழலி. அவள் அங்கேயே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? அங்கே இல்லாவிட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பாள், இல்லாவிட்டால் நம்மை தேடி கொண்டு வருவாள். அமுதா, நானும் என் அத்தையும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டோம் என்று அண்ணி கேட்டாள் அல்லவா? ஆம் கேட்டாள். நீ அதற்கு மறுமொழி சொல்லவில்லையே, நிச்சயம்தானே? நிச்சயம்தான். வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று அவள் சொன்னதும் எனக்கு உண்டான அருவறுப்பினால் மறுமொழி சொல்லாமலேயே வந்துவிட்டேன். இனிமேலும் நல்ல வார்த்தையாக கேட்டாலும் சொல்லாதே. நாங்கள் எங்கே புறப்பட்டோம் என்பதை அவள் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள்? அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டுமல்லவா? அமுதா, அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கும் அண்ணிக்கும் தொடர்பு இல்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அண்ணியின் மூலமாக அவர்கள் உளவறிந்து கொண்டு தங்கள் காரியம் முடிந்ததும் அவளை அடித்து கட்டி போட்டுவிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் அண்ணி வேறு ஏதோ துர்நோக்கத்துடனேதான் எங்களை தொடர்ந்து வந்திருக்க

0: வேண்டும். ஆகையால் அவளுடன் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள். முழுவதும் அவளை நம்பி மோசம் போய்விடாதே.
1: பூங்குழலி, உன் அண்ணியின் சன்னிதானத்தில் உன் அண்ணன் வாய் பேச முடியாமல் இருந்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறாய் அல்லவா?
0: அதுபோலவே நானும் இருந்து விடுகிறேன். பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசிக்கொள்.
1: இதை கேட்ட பூங்குழலி சிரித்தாள்.
0: உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதாயிருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தைப் போல இருக்கிறது என்றான் அமுதன்.
1: ஏதோ தவறி சிரித்து விட்டேன், அதை கேட்டு ஏமாந்து விடாதே. என் உள்ளத்தில் அனல் பொங்குகிறது, நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிகிறது.
0: நெஞ்சின் தாபத்தை தணிப்பதற்கு இறைவனுடைய கருணை வெள்ளத்தை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இல்லை என்றான் சேந்தன் அமுதன். சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு,
1: அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்குமென்று தோன்றுகிறது என்றாள்.
0: பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன்.
1: முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று உச்சிவேளையில் உன்னை பிரிந்தபோது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். இரண்டு நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது.
0: அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன். நீ உன் இஷ்டம் போல போகலாம்.
1: உன்னை நான் அப்படி தனியே விட்டுவிடப் போவதில்லை. அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன்.
0: பூங்குழலி, சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா? நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே.
1: ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவர் ஏறி குதித்து போவேன்.
0: அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய்?
1: நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள்.
0: சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதனாலேதான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன்.
1: சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன். அதிலும் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன். அண்ணியின் அத்தையை வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னாள் அல்லவா? நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரம் எல்லாம் சுற்றி அலைவேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து திரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கோடிக்கரையில நந்தினிக்கும் பூங்குழலியின் அண்ணி ராக்கம்மாளுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவுபடுத்திப்போம். இலங்கைக்கு போயிருந்த பூங்குழலியை பற்றி கேட்கிறா நந்தினி. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? ராக்கம்மாவின் பதில், யாரோ கடலில் மூழ்கி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்து கொண்டிருக்கிறார்களே, அது நிச்சயமல்ல என்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும். சரி, இந்த நிலையிலையும் அமுதனை கேட்குறா பாருங்க. உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகில் ஏறி எங்கே போக புறப்பட்டாங்க? சிவபெருமான் மிடற்றில் நஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கார், பூங்குழலி நாக்கிலேயே வச்சிருப்பதாக மனம் நொந்து சொல்றான் சேந்தன் அமுதன். அவன் பேரிலேயே அமுது இருக்கு. மனசை நெகிழ்விக்கிற பகுதி இது. ஈசன் புரிந்ததாக புராணங்களில் வர அரிய செயல்கள்ல பெரிய தத்துவங்களை பார்க்கிறோம். சீறி பாயும் கங்கைய சடையில முடிச்சிருக்கார், இது பேராற்றலின் அடையாளம். தேய்ந்து வளர்ற சந்திரனை சூடி இருக்கார், இது பேரருளின் அடையாளம். அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள். வெளிப்பட்டதோ ஆலகால விஷம், அதை வாங்கி மிடற்றலை நிறுத்திக்கிட்டார் சிவபெருமான். இது தியாகத்தின் அடையாளம். இதனால்தானே தியாகராஜன்னு துதிக்கப்படுறார். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதால இவ்வரிய செயலை சக்தி புரிஞ்சதாக பாடுறார் இளங்கோவடிகள். விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய். அமுது உண்டாலும் தேவர்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனா கொடிய நஞ்ச உண்டு அழியாமல் இருந்து உலகை காக்கிறாள் கொற்றவை. உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதமாய் இருக்கிறது.

0: திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தை போல் இனிக்கிறதுன்னு பரவசமா பேசினான் சேந்தன் அமுதன். சிற்றின்ப சுவையில கூட பேரின்ப நிலையை அனுபவிக்கிற பக்குவத்தை பார்க்கிறோம். அப்பரேன்னு சம்பந்த பெருமானின் அமுதுண்ட வாயால் அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அந்த மகானருடைய திருவங்க மாலை கல் நெஞ்சையும் கரைச்சிடும். தலையே நீ வணங்காயின்னு தொடங்கி என்னுளே தேடிக் கண்டுகொண்டேன்னு நிறைவு பெறும். தலையிலிருந்து கால்கள் வரை ஒவ்வொரு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு விளக்கிறார். செவிகால் கழ்மென்களோ சிவன் எம்மிரை செம்பவளை எரிபோல் மேனிப்பிறான் திறன் எப்போதும் செவிகால் கழ்மென்களோ. செவிகளே, ஈசனின் அருட்பெருக்கினை மற்றவர் கூறும்போது கேளுங்கள்னு அறிவுறுத்துறார். அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், என் காதும் இனிக்கும். அது மட்டுமா, கோவிலுக்கு வர பக்தர்களும் மகிழ்வாங்க. இது சேந்தன் அமுதனின் ஆசை, தெய்வீகமயமானது. அதனால தான் பூங்குழலியின் மனமாற்றத்தில் அத்துணை நம்பிக்கை வச்சிருக்கான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
2: என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மலேசியா வாஸ்திவன் சுஜாதா இணைந்து பாடின பாடல் வைரமுத்தூர் இளையார் ரகுமான் இசையில் மின்சார கனவு படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து இணைந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.

9:30 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ அணிந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு முடித்தோம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நேருக்கு நேர் படத்திலிருந்து ஹரிணி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் கேட்டு அணிந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மேலும் கேட்டு அணிந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

கேட்டு முடித்த பாடல் ஸ்வர்ணமுகி திரைப்படத்திலிருந்து. அருண்மொழி ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல். தென்மொழியான் வரிகளில் ஸ்வராஜ் இசையில் கேட்டு முடித்தோம். 9:43 கடந்து போயிட்டுருக்கேன். இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உல்லாசம் படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடின பாடல். கார்த்திக் ராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

9:55 மணி கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் லவ் டுடே படத்திலிருந்து முகமது அஸ்லாம் ஜெயஸ்ரீ பாடின பாடல் வைரமுத்து வரிகளை சிவாசி. சில நிகழ்ச்சி நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து ஹரிஹரன் பவதாரணி இணைந்து பாடின பாடல் பழனி பாரதி வரிகளை இளையராஜா இசையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். ஸோ அந்த பாடல்களை ப்ளே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை என்ன பாடல் வேணுமோ அந்த பாடலை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். 9444001023 9444001023 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் இங்கே ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நம்ம ப்ளே பண்ணக்கூடிய முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, மந்தவெளியிலிருந்து விநாயகம் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துகிட்டே இருக்குது. லேசா லேசா படத்துலேருந்து ஏதோ ஒன்று அப்படின்ற பாடலை தான் ஒரு விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

10:07 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் திருவள்ளூர்லேருந்து சுமதி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாயும் புள்ளி படத்திலிருந்து ஆடி மாதம் காத்தடிக்கு அப்படின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் சாணிக்கு இணைந்து பாடியிருக்காங்க.

10:14 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய இணையர் கிண்டிலேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காரு. சிந்து பைரவி படத்திலிருந்து 400 சிந்து காவடி சிந்துன்ற பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளை இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு, கேட்டடைந்துருங்க.

10:18 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் திருவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஆஹா படத்திலேருந்து முதன் முதலில் பார்த்தேன் அப்படின்ற பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நேயர் நாகர்கோவிலிருந்து ராஜேஷ். அவர் கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்குது. ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. வாசன் வரிகளில் தேவாய் சேல கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: குடவாசலேருந்து பவதாரணி அடுத்த விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. சிறைச்சாலை படத்திலிருந்து செம்பூவே பூவே அப்படின்ற பாடல் விருப்பப்பாடலாக கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடின பாடல் இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3.

தினகரன் பிரபாவதி ரக்ஷனா திருபுவனம்லேருந்து அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ரட்சகன் படத்திலேருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்த பாடல் கையில் மிதக்கும் கனவாணின்ற பாடல். ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துகிட்டே இருக்குது.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசி அக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
2: பத்து மணி 36 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கவுந்த பாடையிலிருந்து சென்னியப்பன் கேட்டிருக்காரு. மறுபடியும் படத்திலிருந்து ஆசை அதிகம் வச்சோம் அப்படின்ற பாடலை தான் விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. எஸ் ஜானகி குரல் இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுதிருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

10:41 கடந்து போயிட்டுருக்கு. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் பூந்தமல்லி செனீர்குப்பம்லேருந்து பிரியா செல்வகுமரன் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பூவே உனக்காக படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும்ன்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் குரலில் பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

10:48 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கும்பகோணம்லேருந்து ஆரோக்கிய சாமி கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பூவே பூச்சுடவா படத்திலிருந்து, பூவே பூச்சுடவா அப்படின்ற பாடல். கேஜேஎஸ் தாஸ் குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டுனிருங்க விவித் பாரதி தமிழ்ஃபன் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி

வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

10:54 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா பம்மல் கே சம்பந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க மகேஷ், நித்யா, நிகாரிகா, பிரணவ் இவங்களாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. சகலகலா வல்லவனே அப்படின்ற பாடல் பம்மல் கே சம்பந்தம் படத்திலிருந்து. ஹரிஹரன், சுஜாதா இணைந்து பாடியிருக்காங்க. கபிலன் வரிகளை தேவாயசியில். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டிணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1 மற்றும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஆகிய அலைவரிசைகளில். மனசமயங்கும் நிகழ்ச்சியில் இணைய பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இணைக்கு நிகழ்ச்சியில் மழை பெய்திருக்கிறது. பாடல்களின் முதல் வரிகளில் ஓஹோ ஓ ஓ என்ற சொல்லுடன் துவங்குகின்ற பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. காலை நேரத்தில் சென்னை மாநகரில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலை வேளையில் மழைச்சாரல் நம்மை மெல்ல மெல்ல வந்து மனதை தாளாட்டுகிறது. அந்த வகையில் முதல் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மழைக்காலம் வந்தால், மழை நேரம் வந்தால் இந்த பாடலை கேட்கும்போது அந்த காட்சிகள்லாம் மனசில் வந்து வந்து போகும். அப்படின்னு சாலைகளில் நடனம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அந்த பாட்டு அந்த மழைக்கும் ஏற்ற மாதிரி பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம், கேட்ட உடனே பாடல் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் பூக்கள் மேல்நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் இந்நேரம் பூஞ்சாரல் வீசாதோ அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. மழை துளிகள் அந்த பூக்கள் மேல் சிந்தும்போது அது வந்து வெண்பாவ பாடாதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கற்பனை எழுதியிருப்பார். இந்த பாடல் சிச்சுவேஷன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அழகாக அந்த பெண் பார்க்கும் நாடகம் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பாடல்வரிகள் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. யாரும் சொல்லாத காவியம் ஆடை கொண்டிங்க ஆடுது, நேரம் கொண்டால் என்ன இப்போ ஓவியம் வண்ணம் மாறாமல் மின்னுது அப்படின்னு சொல்லி, நான் பெண்ணாக ஆனது கல்யாணம் தேடவா, ஏன் கண்ணாளன் வந்து பூமாலை போடவா, யார் வந்தாலும் என் திரும்பாத ஞாபகம், பூ விலங்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோரஸும் அவங்களும் ஜஸ்ட் அனைவரும் அந்த பாடம் இருந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளை ரசித்து கேட்டோம். பாடலை மறக்க முடியாத ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மீரா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லி பாடிய பாடல்.

கேட்ட பாடலும் கூட பல முறை கேட்டாலும் பாடி பார்த்தாலும் மனசுக்குள்ள எத்தனை வகையான இன்பம், அந்த பாடல் வரிகளில் எத்தனை வேரியேஷனை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஆஷா போன்ஸ்லி அவர்களும் அந்த பாடலை காட்டியிருந்தாங்க. பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், இசை அப்படி பாடல் முடியும் போது அப்படி கூட ஒரு நேரம் இந்த பாடலை ஒரு ரிப்பீட் மோட்லேயே வச்சு கேட்டால் கூட அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். பாடல் வரிகளில் காதலையும் ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய தூதுவராக எப்படி எழுதணும்னு கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இருக்கிறது. அதில் நிழலைப் போல அகப்பட நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். அதாவது தன்னுடைய காதலிக்கே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக சொல்கிறாரு. அந்த அப்புறம் உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே, உன்னை நான் சந்தித்தேன், உனையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ, அந்த ஒரு சின்ன ரெண்டு வரிகள் தான். ஆனால் அதை வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷனோடு அந்த பாடலை அப்படி ராகமாக இழுத்து பாடும்போது நம்மளும் அந்த பாடல் வரிகளோடு இணைஞ்சிருப்போம், கரைஞ்சிருப்போம் பாடலை கேட்டு. நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இன்று தமிழின் ஓ என்ற சொல்லில் தொடங்கும் வியப்பு ஆச்சரியம் போன்ற உணர்ச்சிகளுக்கு கொடுக்கும் விதமாக ஓ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த ஓசையில் தோங்குகின்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். கொடி பறக்குது படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் அடுத்ததாக.

வான் சொல்லியா மேகம் வரும், நீ சொல்லியா காதல் வரும். காதல் வருவதற்கு காரணங்கள் எதுவுமில்லை, அதுக்கு காரணம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அன்பு நிறைந்த மனங்களில் கண்டிப்பாக அந்த காதல் இருந்தே தீரும். அந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்துவனுடைய பாடல் வரிகளுக்கு, ஹம்சலேகாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேசன் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எடுத்த கே ஜி யேசுதாஸ் உமா ரமணன் குரல்களில் புதிய ஸ்வரங்கள் படப்பாடல்.

கானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல், இனியன் ஜீவன் உன்னோடு வருவேன் நாளும் பின்னோடு அப்படின்னு பாடலாம். அதை மேல் உள்ள வரிகள்லாம் பார்த்தா, இதுதான் தேவன் ஏற்பாடு, இணைத்தான் பூவை காற்றோடு, வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல். இந்த காதலுக்கு எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை யுகங்கள் வருடங்கள் கலந்தாலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் தான் பாடல் கேட்டோம். பூ முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரதம், நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம் அப்படின்னு கவிதை வரிகளாக அந்த சின்ன சின்ன கவிதை வரிகள் இந்த பாடல் இருக்குது. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக, பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் பூவும் நீயாக, மாலை போலவே மாது மார்பில் ஆடிடும் போது, வேதங்கள் ஓத வெட்கங்கள் மோத, கையும் கையும் இணைந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இசை அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவராகி நம்மளை மனசை கூட கொஞ்சம் சந்தோஷத்தையும் பாடல் பாடி பார்க்குற அனுபவத்தையும் கொடுத்தது அந்த பாடல். நேரம் இரவு 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் ஓ என்று தொடங்குகின்ற அந்த ஓசையில் தொங்குகின்ற பாடல் வரிகள் பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த பாடல் கண்டிப்பாக பாடல் வரும்னு முதலே நேர்களை எதிர்பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஓ பிரியா பிரியா அந்த பாடல் தான் கேட்க போகிறோம்.

பாடல் தொகுப்பை கேட்டவுடன் இந்த பாடல் எப்போது வரும் நேர்களை எதிர்பார்த்துருப்பாங்க. ஓ பிரியா பிரியா பாடல் தான் நம்மளும் பாடல் பாடலாம். ஒரு சோகத்தின் விளிம்பில் உள்ள பாடல் தான். பாடல் காட்சிகளையும் பார்த்துருப்போம். இப்போது சமீபத்திய காலங்களில் இந்த பாடல் எப்படி வந்து இசையமைக்கப்பட்டதுங்கிற காணொலிகள்லாம் பார்க்கும்போது, இந்த பாடல் கேட்கும்போது அந்த பின்னணி இசை அந்த மனோ மற்றும் சித்ரா தான் பாடிப்பாங்க. பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த ஆஹா அந்த சவுண்டு அந்த பேக்ரவுண்டில் எப்படி அந்த பின்னணி கோரஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி இளையராஜா அவர்களை விவரிப்பாங்க. அதை கேட்கும்போது இந்த பாடல் ஒரு கடம் கேட்டு அந்த இசையை நம்ம கடந்து போயிடும். அதற்குள்ளே எத்தனை வேலைகள், எத்தனை உழைப்பு, அந்த எத்தனை குரல், அது மாறி மாறி இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த இசையெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அந்த பாடல் பாடல் வரிகள் கவிஞர் வாலி இளையராஜனுடைய இசை சொல்லவே வேண்டாம். கேட்டு ரசித்தோம் பாடலை. உறங்கு செல்வதற்கு முன்பாக மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக விருப்பம் தெரிவித்த கமெண்ட் நேயர்களை பார்த்துவிட்டு வரலாம். செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை குறித்து, மீரா படத்தில் வந்த பாடல்கள், ஓஹோ மேகம் வந்ததோ மௌன ராகமோட பாடல்கள், நன்றி அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன், தித்திக்கும் இனியேறு வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து மருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. ஓஹோ என இரவில் கானமழை ஒலி உலா வந்தது, இன்பம் தந்தது, ஒவ்வொரு நெஞ்சில் வந்து பறந்தது, ஓ பட்டர்ஃப்ளை நிலைத்து நின்றது, ஒய்யாரமாக பண்பலை மகிழ வைத்தது, ஓர வஞ்சனையின்றி தொகுப்பில் நின்று மணத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு போஸ்டர்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. கவுந்தப்பாடி சென்னியப்பன் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமைன்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புறசேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீம் பாடல்களை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடல் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. ஓ என்ற ஓசை சொல்லில் தூங்குகின்ற பாடல் வரிகள் அடுத்ததான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாடல் வரிகள்லையும் இசையிலையும் புது விதமான ஒரு வெஸ்டர்ன் ப்ளஸ் நம்ம கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டையும் இணைத்து இசைத்து வந்திருந்தால் அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகள்லேயே புது கவிதை மாதிரி பாடல் வரிகளை எழுந்தது கவிஞர். புறவர் புலமை பெற்றன்னா, வெண் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். சூடிய பூச்சரம் வானவில் தானோ புது கவிதையினுடைய விஷயம். அந்த பூச்சரம் வந்து வானவில் மாதிரி இருந்தது. வெண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே அப்படின்லாம் பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்டிருப்போம், பாடியும் பார்த்துருப்போம். பலமுறை ரசித்த ஒரு பாடலை கேட்டோம் இளையராஜாவினுடைய இசையில். நேரம் இரவு 11:47. விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியிலினி மனோ குரலில் ஒலிக்கிறது மை டியர் மார்த்தாண்டன் படப்பாடல்.

காதலின் சோகத்தை மெல்லிய ஒரு வரிகளால் அழகாக அதை கேட்கும்போது மனதுக்குள் ஒரு வலியையும் அந்த பாடலின் வலியையும் இசையோடு எழுதியிருந்தார் கவிஞர். பெரியசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இமைகள் மூடும் கண்களாய் நான் வாழ்கிறேன், இதயம் கூட பாரமாய் நான் மூழ்கின்றேன், நீர்மேல் அழகிய கோலம் போட்டேன் தினம் தினம் நானும், நினைத்தால் இனிமைதான் நடந்தால் அருமைதான், நினைவே நினைவிலே விழியிலே எழுதடி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கேட்டு முடிச்சிருப்பார். அந்த காதலோட வேண்டுகோளை வைக்கும்போது அது கேட்டுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது தெரியுங்க. அந்த மனோ அவர்கள் ரொம்ப அருமையாக பாடுறாங்க. பாடலோட சேஞ்ச் ஓவர் இசை எல்லாமே இளையராஜாவினுடைய இசை தான். பாடல் கேட்டவுடனே தெரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்மணி படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.

கேட்டு பாடலுடைய பாடல் வரிகள் புலவர் புலமைப்பித்து நெல்கின்றது. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இறுதியாக கம்மன் திருதினேயர்கள் முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க நிகழ்ச்சியில்

பாடல்கள் அருமைன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல் இதே தாமரை பாடல் கொடுத்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

0: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு, காற்றின் மொழி என தொடர் இசை பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு. உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சின்ன நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா, சின்ன சின்ன ரோஜா, சிங்காத ரோஜா, அண்ணன் நடை நடந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நெரிலேனி கேட்கலாம். பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரியன் பூபதி அவர்களின் நாகஸ்வரம், தாதாபுரம் டிஏ மணிகண்டன் அவர்கள் தவில். துவக்கமாக ஜே ஜே கணபதி என துவங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

தொடர்வது வேலனே நீ நினைமனைமை என துவங்கும் எம் எம் தண்டபாணிகர் தேசியர் இயற்றிய பாடல். ஆந்தோலிகா ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தொடர்வது நின்று ஜெப்ப காரணமே என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணியம் ஐயர் இயற்றிய கீர்த்தனை மந்தாரி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சரஸ்வதி அன்னையே என துவங்கும் பாபுநாசம் சிவன் இயற்றிய பாடல், கரகர பிரியாராகம், ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நிகழ்ச்சி நேரம் காலை 5:01. நேரில் அருண்மொழி மாலை கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள விநாயகர் அகவல்